நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி FM ரெயின்போ புதுவை. சக வருடம் 1948, ஆஷாட மாதம் 14 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 5 தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமை. 102.8 MHz அலைவரிசையில் FM ரெயின்போவின் இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. தொடர்வது மங்கள இசை.

0: இனி நாளொரு குறள். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். அடக்கமுடைமை எனும் அதிகாரத்தில் அமைந்துள்ள இந்த குறளுக்கான விளக்கம், அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவருள் சேர்க்கும். அடக்கம் இல்லாதிருத்தல் பொல்லாத இருள் போன்ற தீய வாழ்க்கையில் செலுத்திவிடும்.
1: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
2: என்னடா சொல்ற?
1: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
2: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
0: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க.

0: சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
2: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
5: நம்ம நாட்டாம 9 பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்கிட்ட கேக்குறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
6: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
7: அப்படியே பேசிட்டாலும்
5: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
8: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
6: என்ன சொல்ற, 10 யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
7: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
8: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
6: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் நினைவலைகள்
9: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
10: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
9: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
11: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
10: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
9: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.

0: சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம். நினைவலைகள் உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே.
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
4: உங்கள் FM ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02
4: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
3: FM ரெயின்போக்கு
5: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
6: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் உங்க வாய்ஸ் தான். ஆமா
7: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். ஆனா தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபா, தோத்து போச்சு.
6: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
8: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
6: பின்றாங்கப்பா,
9: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
10: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
11: என்ன சொல்ற அந்த ஆஞ்சி கொலையும் பண்ணதே நான் தான்.
12: வெளியில போக
11: விடுற, வெளியே போக விடுற.
13: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம FM ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
14: Let's go.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள். காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் குழந்தை பாலு அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் தண்டுக்கீரை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும். தேனி வளர்ப்பு மற்றும் அதன் அவசியம் வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள். காலை 7:02 புதுவை புதுமையில் செய்தி மலர். 7:25 நலமாய் வாழ. மூக்கில் ஏற்படும் இரத்த கசிவு பிரச்சினைகள் குறித்த விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை மருத்துவர் டாக்டர் ஷியாமலா அவர்கள். 7:30 முதல் 7:35 வரை விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி நிலவரம் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 7:35 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி பூஜா. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:00 போஸ்ட்பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி அஞ்சு. நண்பகல் 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள்

பாலொரு மோகன புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1-2 ஹாய் ஸ்நேகிதியே இதில் மகளிர் உங்கள் சாய்ஸ். பிற்பகல் 2:15 காலத்தை வென்று கானங்கள். 3 ரெயின்போ கிட்ஸ். மாலை 4 கட் கேமரா ரோலிங். 5 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி ஜெனா.

மாலை 6:20 முதல் 7 மணி வரையிலும் இரவு 7:02 முதல் 7:15 மணி வரையிலும் மனம் விரும்புதே 7:30 முதல் 7:32 மணி வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 குறித்த தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சல். இரவு 7:32 ஐசிசி மகளிர் டி20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 போட்டித் தொடரில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையே லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் இறுதிப் போட்டி குறித்த நேர்முக வர்ணனையை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூசானர் ஆப்பில் திரையிசை கேட்கலாம். 11:45 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00, 8:00, 9:00, 10:00, 10:58 நண்பகல் 12:00, 1:00, இரவு 7:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, பிற்பகல் 2:00 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி என்றால் மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.

1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள். காலை 7:30 இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 முதல் 8:15 மணி வரையிலும், 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை. வில்லியனூர் ஏ மணிவாசகர் குழுவினரின் நாதஸ்வர இசை. வி மீனாட்சி சுந்தரம் அவர்களின் தவிலிசை. 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி என்று. நண்பகல் 12 மணிக்கு இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை. தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா. 12:50 புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவளொரு மோகனம் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 தாளத்தரங்கம். எஸ் செல்வமுத்து அவர்கள் தவில் ஆதி தாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை என்று. 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். லால்குடி ஜி ஜே ஆர் கிருஷ்ணன், லால்குடி ஜே விஜயலட்சுமி ஆகியோரின் இரு வயலினிசை. மாலை 4 மணிக்கு வடு நாடகம். எழுதியவர் ஜே மெட்டில்டா விமலா. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

மாலை 5 மணிக்கு கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலையத்தின் பூச்சியியல் துறையில் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற முதுமுனைவர் எஸ் பசுபதி அவர்களுடன் சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 5:30 சிறுவர் பூங்கா. புதுச்சேரி சேலியமேடு கவிஞநேரு வாணிதாசனார் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணிக்கு திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 ஐசிசி மகளிர் டி20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 போட்டித் தொடரில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையே லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் இறுதிப் போட்டி குறித்த நேர்முக வர்ணனையை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆன் ஆர் ஆப்பில் திரையிசை கேட்கலாம்.

இதனிடையே இரவு 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி என்று, 11:45 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 10:58, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் இடம்பெறும்.

சேவை செய்தி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஸ்ரீ த்ரீ விக்ரமசுவாமி மகா சம்ப்ரோஷண விழாவில் இன்று காலை புண்ணியாக வாசனம், விஸ்வரூபம், கடம் புறப்பாடு, விமானங்கள், ராஜகோபுரம், மூலவர் பெருமாள், தாயார் வேணுகோபால், சக்கரத்தாழ்வார், ஸ்ரீமத் மணவாள மாமுனிகள் சன்னிதிகள் மகா சம்ப்ரோஷனம் நடைபெறும். மாலை பெருமாள் திருவீதி புறப்பாடு சேஷவாகனம்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள்.
2: நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இருள் என்றார் திருவள்ளுவர். மனிதன் என்பவன் மற்றவர்களுடன் கூடி பேசி மகிழ்வுடன் வாழ வேண்டும். அவ்வாறு வாழ முடியாதவருக்கு பரந்த இந்த உலகம் பகலிலும் இருளாகவே தோன்றும் என்றார் திருவள்ளுவர். இன்னொரு குறளில் நிலம் என்னும் நல்லாளின் நகையை கூறுகின்றார். நிலத்தை மட்டும் வைத்து கொண்டு உழைக்காமல் இருப்பவர்கள் தம்மிடம் எதுவும் இல்லை என்று வருந்துகிறார்கள். அவர்களை கண்டு நிலம் என்னும் நல்லாள் சிரிப்பதாக கூறுகின்றார் வள்ளுவர். இளமென்று அசை இருப்பாரை காடின் நிலமென்னும் நல்லாள் நகும் என்பது திருக்குறள். 50 காப்பியங்களில் முதன்மை கொண்டது சிலப்பதிகாரம். அதில் ஒரு காட்சி, கோவலனுடன் கண்ணகி மதுரை மாநகருக்கு செல்லுகிறாள். பூம்புகாரை தாண்டுவதற்கு முன்னமே அவள் பாதங்கள் நொந்தன, பெருமூச்சு விடுகிறாள். இன்னும் எவ்வளவு தூரத்தில் மதுரை இருக்கிறது என்று கேட்கின்றாள். இருங்குடி நுசுப்போடு இணையடி வருந்தி நரும்பள் கூந்தல் குறும்பள உயிர்த்து உயரா கிளவியின் முள் எயிறு இளங்க மதுரை மூதூர் யாதன என்று கேட்கின்றாள். கண்ணகி கேட்டதற்கு விடையாக கோவலன் கூறுகின்றான், 6-5 அகநாட்டும்பர் நாரைங் கூந்தல் நனித்தனக்கு என்று சொல்லி சிரிக்கின்றான் கோவலன். 6-5 என்பதை மறைத்து 5 or 6 என்று கண்ணகிக்கு ஆறுதலாக கூறி அவன் சிரிப்பதாக ஒரு நகைச்சுவை ஓவியத்தை வரைந்து காட்டுகின்றார் இளங்கோ அடிகளார். சீவக

0: சிந்தாமணி காப்பியத்தில் திருத்தக்க தேவர் வரைந்து காட்டும் ஒரு காட்சியும் நகைச்சுவைக்கும் ஆட்சியாகும். பழிப்போக்கன் ஒருவனுக்கு சீவகன் அறிவுரை கூறுகின்றான். அகப்பற்றை நீக்காமல் வேள்வி செய்வதாலோ விரதம் இருப்பதாலோ பயன் இல்லை என்று கூறும்போது அங்கே நகைச்சுவை தெரிகின்றது. ஓங்கிய மரத்தில் தங்கும் வௌவால் தலைகீழாக தொங்குகிறது. அது அயலில் கிடக்கும் பழத்தை தின்கிறது. அதனால் அதற்கு வீடு பேறு கிடைக்குமா? அதுபோல துறவிகள் உரிகளில் தலைகீழாக தொங்குவதாலும் பழங்களை உண்பதாலும் வீடு வேறு அடைய முடியாது என்று கூறுகின்றான் சீவகன். தூங்குறி கிடந்து காயும் பழங்களும் துய்ப்பனில்லா பாங்களா வினைகள் என்றார் பகவனார் எங்கட்கு எண்ணின். ஓங்கு நீ மரத்தில் தூங்கும் முன் சிறை ஒடுங்கள் வாவல் பாங்கரிற் பழங்கள் துய்ப்ப பழவினை பறியுமன்றே என்பது சீவக சிந்தாமணி பாடல். காவிய கவிஞர்கள் வாய்ப்பு நேரும் போதெல்லாம் எப்படி நகைச்சுவையை கையாளுகிறார்கள் என்பதற்கு இவையெல்லாம் சான்றுகள். புலவர் பலர் பாடிய பாடல்களின் ஒரு தொகுப்பு தனிப்பாடல்கள். அவற்றிலும் நகைச்சுவை இடையோடும் சில பாடல்களை காணலாம். குறிப்பாக காலமேக புலவர் பாடிய பாடல்கள் மிகச்சுவையானவை. ஒரு முறை காலமேக புலவர் கோடை நாளில் தெருவில் சென்று கொண்டிருக்கின்றார். அப்போது அவருக்கு மிகுந்த தாகம் எடுத்தது. அந்த நேரம் மோர் விற்று கொண்டு ஒரு பெண் அந்த வழியே சென்றாள். உடனே அவளை அழைத்து அவரிடம் மோரை வாங்கி குடிக்கின்றார் புலவர். அந்த மோர் அவருக்கு நிறைவாக இல்லை. உடனே ஒரு பாடல் படிக்கின்றார். எப்படி? வானில் இருக்கும்போது நீ மேகம் என்று பெயர் பெற்றாய், மண்ணுலகை சேர்ந்தபோது நீர் என்று பெயர் பெற்றாய், இந்த ஆட்சியர் கையில் வந்தவுடன் மோர் என்று பெயர் பெற்றாயே என்று கிண்டலுடன் பாடுகின்றார். அந்த பாடல் இதுதான். கார் என்று பெயர் படைத்தாய் ககனத்து உறும்போது, நீர் என்று பெயர் படைத்தாய் நெடுந்தரையில் வந்ததன் பின், வாரொன்று மின்முளையார் ஆட்சியர்கை வந்ததன் பின், மோரென்று பெயர் படைத்தாய் முப்பேரும் பெற்றாயே, நாளும் சிரிப்போம் நலமாய் வாழ்வோம். குறிப்பாக ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன்பு நகைச்சுவை பகுதிகளை படித்தோ காட்சியாக பார்த்தோ மகிழ்வோம், அக மலர்ச்சி அடைவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
3: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:15. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

நேரம் 6:29. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடலை பாடியவர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி திங்கள் 21 நாள் ஞாயிற்றுக்கிழமை. நேரம் 6:35. நேயர்கள் கேட்கவிருப்பது உழவர்களுக்கான செய்திகள். இதில் தண்டுக்கீரை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: நல்ல மழை பெஞ்சு தண்ணீர் எல்லாம் கரையை தொட்டுக்கிட்டு எவ்வளவு அழகா ஓடுது பாரு. மழை பெஞ்சு வாக்கியா வரப்பெல்லாம் ஒரே சேரா இருக்குது. இப்ப எப்படி போறது? சரி, ஆத்துல நீச்சல் அடிச்சுக்கிட்டு அக்கறையில இருக்கிற கொள்ளைக்கு போயிட வேண்டியதான். ஒரு வழியா கொள்ளைக்கு வந்துட்டோம். ஆஹா, கொள்ளைக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சு. அதுக்குள்ள கீரை எல்லாம் நம்மளோட ஒசரமா வளர்ந்துக்குது. பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கீரை

0: நீ சூர தேங்கா அட்ரா. என்னது? கும்மா கும்மா குர்ரா, நீ சூர தேங்கா அட்ரா.
1: கருத்தமுத்து இன்னைக்கு நல்லா சுறுசுறுப்பா தான் இருக்காரு, காய்கறி தோட்டத்துல நிக்கிறாரு. கருத்தமுத்து, அப்பா கருத்தமுத்து.
2: காத்தமுத்தா, வா வா வா வா வா.
1: என்னப்பா உடம்புலாம் நல்லா ஆயிடுச்சா?
2: பார்த்தா தெரியலையா?
1: நல்லா தான் இருக்கிற. இது என்னப்பா இம்மா உயரத்துல கீரதுண்டு?
2: காத்தமுத்தா, முளகரை சாகுபடி செஞ்சல?
1: ஆமா,
2: அறுவடை செஞ்சு இருக்கும் போது அதுல ஒரு நாலஞ்சு கீரை அங்கங்க ஆளு வசனமா இருக்குது பாரு கீரா.
1: கருத்தமுத்து, இது முளைக்கீரை வகையரா சேர்ந்தது இல்ல?
2: என்னதா?
1: ஆமாப்பா, இது தண்டு கீரைப்பா.
2: தண்டு கீரைதா?
1: ஆமாப்பா, முளைக்கீரை விதையில தண்டு கீரை விதை வந்து கலப்பா வந்திருக்குது.

0: அதை பயிர் பண்ணிட்ட, அதப்பா ஆளு உயரத்துக்கு நிக்குது.
1: அதான் நினைச்சேன் காத்தமுத்த, சின்ன வயசுல எங்க அத்தை மாமா எல்லாம் ஊருக்கு வரும்போது மரம் போல நிக்கும்பா, கிளையெல்லாம் விட்டுட்டு அந்த கீரை இன்னும் சின்ன சின்ன தண்டெல்லாம் எங்க அப்பா உடச்சுன்னு வந்து சாம்பார் வைப்பாங்க. அந்த வேரெல்லாம் போறா, அந்த வேற நறுக்கி வேற சாம்பார் வைப்பாங்கப்பா.
0: ஆமாப்பா, நீ சொல்லும் போதே எனக்கு வாயில எச்சு ஊறுதுப்பா. தண்டு கீரையில அந்த பக்க கிளையெல்லாம் இருக்குல்ல, அதை உடைச்சு உடைச்சே ஒரு வாரம் பத்து நாளைக்கு குழம்பு வைப்பாங்க.
1: ஆமாங்க காத்தமுத்த.
0: அப்புறம் கடைசியா நம்ம மாமன் மச்சான் வந்தாங்கன்னா அந்த தண்டோ வேரோட புடிங்கிட்டு வந்து அந்த வேற வந்து கழுவுனோம்னா அப்படியே சல்லி வேற இருக்கும்பா. ஒரு கத்தியை வச்சு அப்படியே சறுக்கி விட்டுட்டு அதை குழம்புல போடுவாங்க பாரு. எங்க வீட்டுல ஒரே சண்டையா இருக்கும்பா, எனக்கு தான் வேறு வேணும், எனக்கு தான் வேறு வேணும். அது சாப்பிட்டோமா ஒரு அமிர்தம் மாதிரி இருக்கும்பா.
1: ஆமா ஆமா ஆமா, சின்ன வயசுல நம்ம பார்த்தது இப்ப பாக்குறதா இருக்கு பாத.
0: ஆமாப்பா கத்தமுத்த, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன்பா.
1: சொல்லு சொல்லு.
0: இந்த தண்டு கீரைய அப்படியே விட்டு,
1: சரி சரி,
0: இதுல விதை எடுத்து நீ தண்டு கீரை சாகுபடியும் பண்ணுப்பா.
1: நல்ல ஐடியா சொன்னப்பா.
0: ஆமாப்பா, ஏன்னா இப்ப ஊர்காட்டுல எங்கேயும் கிடைக்க
1: மாட்டேங்குது, ரொம்ப அரிதா இருக்குது.
0: ஆமா, அதனால நீ பயிர் பண்ணி,
1: சரி சரி,
0: அது மூலமா மத்தவங்க பயிர் பண்றதுக்கும் ஒரு ஊக்குவிக்கிறவரா நீ இருப்பா.
1: சரி கண்டிப்பாப்பா. இந்த தண்டுக்கரிய பயிரிடணும்னா அது கேட்ட பருவம் எது, எவ்வளவு விதை தேவைப்படும், மேல உரம்னா, இன்னும் பல தகவல்களை சொல்லுப்பா எனக்கு.
0: கருத்தமுத்த, தண்டு கீரையும் கீரை குடும்பத்துல ஒண்ணுதான், அதுல ஒன்னும் மாற்றுக்கிறதுக்கே இல்ல.
1: சரி,
0: தண்டு கீரையோட இலை தண்டு எல்லா பகுதியும் நமக்கு உணவா பயன்படுது. ஆள் உயரத்துக்கு வளரக்கூடியதுங்கிறத நம்ம நேராவே பாக்கலாம்.
1: ஆமா ஆமா ஆமா.
0: சித்திரை ஆடி மார்கழி மாசி பட்டம்லாம் ஏத்த பட்டம்பா. நல்ல மண்ணு, அதாவது கொஞ்சம் அமிலத்தன்மை கொண்ட இருபாடு மண் இருக்குல்ல, அது வந்து இந்த தண்டு கீரைய சாகுபடி செய்யறதுக்கு ஏற்ற மண்ணுப்பா. செம்மண் நிலத்திலையும் நல்லா வரும். களிமண் இடத்துலதான் நம்ம இதை கொஞ்சம் தவிர்க்கணும்.
1: சரி,
0: கொஞ்சம் நிலம் வந்து கொஞ்சம் புல புலன மண் இருக்குதுன்னா நல்லா வரும்பா. அப்புறம் என்ன கேட்டா, விதை எவ்வளவு தேவைப்படும்
1: கேட்டியா?
0: ஒரு ஹெக்டருக்கு 2.5 கிலோ விதை தேவைப்படும்பா.
1: ஆமா,
0: தேர்வு செஞ்ச அந்த நம்மளுடைய நிலத்துல ஏக்கருக்கு 5 டன் தொழு வரும். அப்புறம் 4 டன் எரு, இத கலந்து பரவலா குட்டி நல்லா உழவு செஞ்சு மண்ணை சமப்படுத்தி வச்சுக்கணும்.
1: சரி,
0: நீர் பாய்ச்சறதுக்கு முன்னாடி தேவையான அளவுல நம்ம பாத்திகள் அமைச்சுக்கணும். ஏன்னா சின்ன பொடி விதைப்பா.
1: ஆமா,
0: பாத்திகள்ல நம்ம கொஞ்சம் மேடான பகுதிகளில் தான் விதைய வந்து தூவணும். அப்புறம் வந்து தண்ணி பாசுறப்பையும் நம்ம கவனமா இருக்கணும். தண்ணி அடிச்சுட்டு ஓடிடக்கூடாது, விதையெல்லாம் ஒரு சைடா ஓடிப்போம். அதனால அதை வந்து நம்ம அந்த பூவாளி வச்சுட்டு தண்ணியை மேலாப்புல படுற மாதிரி நம்ம தண்ணி பாய்ச்சணும்.
1: இந்த விதை கூட கருப்பா இருக்கும்ல, கடுகு போல இருக்கும்,
0: கடுகு மாதிரி சின்ன சின்னதா இருக்கும், பல பழம் இருக்கும் பாப்பா,
1: அழகா இருக்கும்.
0: அந்த முத்துன செடியில அப்படியே ஊத்து ஊத்து நம்ம விளையாடுவோம். அதெல்லாம் இப்ப ஞாபகம் வருதுப்பா. விதைச்ச 3-ஆம் நாள் உயிர் தண்ணி பாய்ச்சணும். அப்புறம் வேற என்ன கேட்டப்பா?
1: மேல் உரம் என்ன போடலாம், களை எடுக்கணுமா, பூச்சி நோய் தாக்குதல் வந்தா என்ன செய்யறதுப்பா, இதெல்லாம் பத்தி சொல்லலாம்.
0: கருத்தமுத்து, ஜீவாமிருத கரைசல் 7 நாள் இடைவெளியில 2 முறை பாசன நீர்ல கலந்து நம்ம பயன்படுத்தணும்.
1: சரி,
0: கீரையோடைய வளர்ச்சி சீரா இருக்கும்பா.
1: ஓஹோ,
0: ரைட்டா? ஏன்னா அதிகமா மேல் உரம் எதுவும் தேவையில்லை. 1 வார காலத்துல விதைகள் முளைக்க ஆரம்பிக்கணும்னு நான் ஏற்கனவே சொன்னேன். களைகளால வந்து இந்த கீரையுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும்.
1: சரி,
0: அதனால ஒரு 10-15 நாள் கழிச்ச பிறகு களை எடுக்கணும்.
1: ஓஹோ,
0: களை எடுக்கும் போதே நம்ம இன்னொன்னு கவனிக்கணும், பயிருடைய வந்து அந்த இடைவெளி எல்லாம் கரெக்டா இருக்கா, பயிர் எண்ணிக்கை கரெக்டா இருக்கான்லாம் பாக்கணும். கிட்ட கிட்ட இருக்கிற இடத்துல எல்லாம் பயிரை களைச்சு விடணும். கொஞ்சம் எட்டா இருக்குதுன்னா அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்படி நம்ம பயிர் அந்த எண்ணிக்கையை பராமரிக்கணும். இது போக பூச்சி தாக்குதல் ஏதாவது தென்பட்டுச்சுன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது 3ம் சம அளவுல எடுத்து நல்லா போட்டு இடிச்சு, அது கூட 1 லிட்டர் மாட்டு கோமியம் அதை கலந்து நம்ம அப்படியே 1 நாள் வச்சிருந்து அதுல இருந்து 300 ml கரைசலை எடுத்து 10 லிட்டர் தண்ணீர்ல கலந்து 10 நாளைக்கு 1 முறை கால நேரத்துல செடிகள் மேல அப்படியே தெளிச்சோம்னா இந்த பூச்சி எல்லாம் வந்து அந்த வாடைக்கே வராம ஓடிவிடும்பா.
1: ஸ்ப்ரே மாதிரி அடிக்கணுமா?
0: ஆமாப்பா, ஸ்ப்ரே மாதிரி தான். உனக்கு வந்து எப்படி வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி மேல எல்லா இடத்துலயும் படணும். பூச்சி வராதுப்பா, ஏன்னா அந்த வாடைக்கே பூச்சிகள் எல்லாம் ஓடிவிடும். 35-40 நாள்ல வந்து கீரைகளை நம்ம அறுவடைக்கு தயார் பண்ணலாம். இல்ல நீ அப்படி

0: விட்டுட்டீன்னா நல்ல பெரிய கீரையாகி இதோ உன் கொலையில் நிற்கிது பாரு.
1: ஆமா,
0: இது மாதிரி நல்ல ஆள் உயரத்துக்கு உடையாந்துரும். அதுல இருந்து விதை எடுத்துக்கலாம்.
1: சரி காத்தமுத்த, இந்த தண்டு கீரையில என்னதான் சத்து இருக்குத?
0: நல்ல கேள்வி கேட்ட கருத்தமுத்த. இரும்பு சத்து நிறைய இருக்குது, கால்சியம் சத்து இருக்குது, பாஸ்பரஸ் சத்து இருக்குது, வைட்டமின் பி சி, அப்புறம் நார் சத்து. அது ரொம்ப முக்கியம்ப்பா, அது இருக்குதுப்பா இதுல.
1: அதான் டாக்டர் வந்து மலச்சிக்கல இருந்தா கீரை சாப்பிட சொல்றாரு.
0: ஆமாப்பா, அதுலயும் குறிப்பா இந்த தண்டு கீரைக்கு அந்த விஷயம் ரொம்ப நல்ல முறையில கேக்கும்பா.
1: நார்கீரை.
0: ஆமா, நார் உள்ள ஒரு பயிர். குடல் புண்ணு, அல்சரு இவங்கெல்லாம் வந்து இந்த கீரையை மசிஞ்சு இல்லைன்னா லேசாக வதக்கி நல்லா சூடான சாதத்தில் அதை போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டாங்கன்னா இந்த குடல் புண்ணு அல்சர்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகிடும்.
1: ஓ சரி சரி.
0: பெண்களுடைய கர்ப்பப்போய் பிரச்சனைகளுக்கு இந்த கீரை ரொம்ப நல்லதான். அப்புறம் உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்குது. மூல நோய் உள்ளவங்களும் இதை எடுத்துக்கலாமா? அவங்க அந்த குளிர்ச்சினால மூல நோய் கட்டுக்குள்ள வருமாப்பா. இவ்வளோ விஷயம் இருக்குப்பா இந்த தண்டு கீரையில்.
1: காத்துமுதா, இந்த தண்டு கீரை தான் எங்கேயுமே கிடைக்க மாதிரி அரிதா இருக்குதா? எங்க போய் விதை வாங்குறது?
0: ஏப்பா நீனே அஞ்சு செடியை விட்டு வச்சிருக்கிற.
1: ஆமா,
0: இதுலயே உனக்கு ஒரு கிலோக்கு மேல விதை கிடைக்கும் போல இருக்கு. நீ முதல்ல பயிர் பண்ண ஆரம்பிப்பா.
1: சரி சரி சரி.
0: அதுக்கு பிறகு நீ வருஷம் வருஷம் அதிகப்படுத்திக்கலாம்.
1: நல்ல ஐடியா.
0: நானும் வேற எங்கேயாவது விதை கிடைச்சதுன்னா கொண்டு வந்து கொடுக்குறேன்ப்பா.
1: சரி சரி சரி சரி.
0: கருத்தமுத்த, எனக்கு உன் கீரையை பார்த்தா சாப்பிடணும் போலதான் இருக்கு, இருந்தாலும் நீ விதைக்கணும்
1: விட்டுட்டி.
0: அடுத்த முறை பயிர் பண்ணும் போது வாங்கிக்கிறேன்.
1: சரிப்பா,
0: நான் இப்ப கிளம்பட்டுமா?
1: பார்த்து போயிட்டு
0: வா. போயிட்டு வரப்பா.
1: சரி சரி சரி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் தண்டுக்கீரை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலை கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
3: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
4: என்னடா சொல்ற?
3: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
4: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
3: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
5: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேளுங்க வணக்கம் மக்களே.
2: தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் மூன்று வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் முறை 100 ஆண்டுகளாக இருந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் செயல்பாடுகள் குறித்த கருத்துக்களை பரிசீலனை செய்து அவற்றை உரிய முறையில் செயல்படுத்துவதற்கு தேவையான திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் அரசு தயாராக உள்ளது என்று அவர் கூறினார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் யோசனை முதலில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சிக் காலத்தில் அமல்படுத்தப்பட்டிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 2006 மற்றும் 2008 ஆண்டுகளில் 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 5% அளவிற்கு எத்தனால் கலப்பதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்ததாக திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போதைப்பொருள் பழக்கத்தால்

ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் மக்களை மையமாக கொண்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விழிப்புணர்வு, சிகிச்சை, மறுவாழ்வு, மறு ஒருங்கிணைப்பு போன்ற நடவடிக்கைகள் மூலம் போதைப் பொருள் பழக்கத்தில் இருந்து பாதுகாக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் கூறினார். சமூகத்தில் இருந்து போதைப் பொருள் பழக்கத்தை அகற்றுவதற்கு மத்திய மாநில அரசுகள், அமைச்சகங்கள், சமூக அமைப்புகள், பொதுமக்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு வீரேந்திரகுமார் கேட்டுக் கொண்டார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெங்காயத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1875 ரூபாயிலிருந்து 2125 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இத்தகைய கொள்முதல் நடவடிக்கைகள் காரணமாக வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் வெங்காயம் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக

0: 25% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இத்தகைய கொள்முதல் நடவடிக்கைகள் காரணமாக வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் வெங்காயம் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் இக்கருத்தை பதிவு செய்துள்ளார். மாநிலத்தில் பிஜேபி கட்சியின் அமைப்பை வலுப்படுத்துவதுடன் அரசியல் பணிகளை தொண்டர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடியதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள், போதைப் பொருள் புழக்கம் போன்றவை அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இது தொடர்பாக மாநில அரசு எவ்வித நடவடிக்கையையும் மேற்கொள்ளாத காரணத்தால் ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டதாக அவர் தெளிவுபடுத்தினார். ஆட்சியில் நடைபெறும் தவறுகளை சுட்டிக்காட்டுவது எதிர்க்கட்சியின் ஜனநாயக கடமை என்று திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணையின் கட்டுமானம் தமிழகத்தின் நீர் உரிமையும் காவிரி டெல்டா பகுதியின் விவசாயமும் கடுமையாக பாதிக்கப்படும் என்று கூறினார். இது தொடர்பான சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் மாநில அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சிகள், விவசாயிகள், இளைஞர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் அவர் வலியுறுத்தினார். மாநில அரசு சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் பிரதமர் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து தமிழகத்தின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டார். தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக இம்மாவட்டத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் குற்றாலம் என்றாலே இயற்கை அழகு. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே பெய்ததின் காரணமாக சீசன் துவங்கியுள்ள நிலையில் மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தற்போது கடும் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருவதால் சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்பு நலன் கருதி மாவட்ட நிர்வாகம் சார்பில் தற்காலிகமாக அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அருவிக்கரையின் ஓரமாக சாரல் மலையில் நனைந்தபடி செல்போனில் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 3 நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களின் வடபகுதியை அடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். அமெரிக்காவில் நிலவும் கடும் வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் நாடுகளில் நிலவி வரும் கடும் வெப்பத்தால் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 10,000 அதிகமான மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மாலி நாட்டின் வடபகுதியில் உள்ள நகரங்களை குறிவைத்து கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு ராணுவம் கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்கில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வங்கி மோசடி தொடர்பான வழக்கில் சிபிஐ நடத்திய சோதனையின் போது சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்தது உட்பட பல்வேறு ஆவணங்கள்

0: கைப்பற்றப்பட்டன. மேற்கு வங்க மாநில சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கான இரண்டு நாள் பயிலரங்கு நேற்று நிறைவடைந்தது. நாமக்கல் மாவட்டம் இறையமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சத்துணவு கூட மற்றும் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் திறந்து வைத்தார். டெல்டா மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவித்து மாநில அரசு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தேத்தாக்குடி பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையின் போது போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் புலிக்கரையில் நபார்டு திட்டத்தின் கீழ் 42 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வரும் புதிய கால்வாய் பணிகளை ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பாவ்னா தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம் 3 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வாஸ்திகா கோச்சா இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் அங்கூர் ஸ்வாஸ்திகா இணையும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை மாநில அரசு உடனடியாக கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். தேனி வளர்ப்பு மற்றும் அதன் அவசியம். வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள்.
3: நாம் ஏன் தேனி வளர்க்க வேண்டும், என்ன காரணத்திற்காக தேனி வளர்க்க வேண்டும்? உலகில் மனிதர்களால் அதிகம் வளர்க்கப்படும் மற்றும் பரவலாக காணப்படும் தேனி இனம் மேற்கு தேனி, வெஸ்டர்ன் ஹனிபி, ஆபிஸ் மெல்லிஃபெரா ஆகும். உலகெங்கிலும் உள்ள தேனீக்கள் இந்த இனம் முதன்மையாக இருப்பதற்கு முக்கிய காரணங்கள் என்னவென்றால், இவை அதிக அளவில் தேனை உற்பத்தி செய்கின்றன. விவசாயம் மற்றும் தோட்டக்கலைக்கு மிகவும் அவசியமான இனமாக இருக்கின்றன. ஒரு கூட்டத்தில் 50,000 முதல் 60,000 தேனீக்கள் வரை ஒற்றுமையாக வாழக்கூடியவை வளர்ப்புக்கு ஏற்ற வகையில் உள்ளன. ஐரோப்பாவை தாயமாக கொண்டிருந்தாலும் தற்போது உலகின் அனைத்து பகுதிகளிலும் மனிதர்களால் எளிதாக வளர்க்கப்படுகின்றன. இந்த வகை தேனீக்கள் உலகின் பல்வேறு வகையான காலநிலையை ஏற்றுக்கொள்ளும் தன்மை கொண்டவை. இதுதான் முக்கியமானது. எல்லா சூழ்நிலையும் இந்த தேனீக்கள் வளரும் தன்மையை பெற்றிருக்கின்றன. இதை தவிர இந்தியாவில் இயற்கையாகவே இந்திய தேனி ஏபிஸ் செரானா மற்றும் காடுகளில் காணப்படும் மலைத்தேனி ஏபிஸ் டார்சேட்டா ஆகிய இனங்கள் அதிக அளவில் உள்ளன. மேலும் இவைகள் அதிகமாக வளர்க்கப்படும் தேனி இனமாகும். உலக அளவில் ஆண்டுதோறும் சராசரியாக 1.8 முதல் 1.9 மில்லியன் டன்கள் சுமார் 18 முதல் 19 லட்சம் மெட்ரிக் டன்கள் தேன் உற்பத்தி செய்கின்றன. உலகளாவிய தேன் உற்பத்தியில் சீனா உலகில் மொத்த உற்பத்தியில் சுமார் 25%, ஏறத்தாழ 461,900 டன்கள் உற்பத்தி செய்து முதலிடத்தில் உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக துருக்கி 118,297 டன்கள் உற்பத்தி செய்து 2வது இடத்தில் உள்ளது. ஈரான் 79,535 டன்கள் தேன் உற்பத்தி செய்து 3வது இடத்தில் உள்ளது. இந்தியா 74,204 டன்கள் தேன் உற்பத்தி செய்து 4வது இடத்தில் உள்ளது. அர்ஜென்டினா 70,437 டன்கள் தேன் உற்பத்தி செய்து 5வது இடத்தில் உள்ளது. இந்தியாவில் ஆண்டுதோறும் சுமார் 74,204 டன்கள் வரை தேன் உற்பத்தி செய்யப்படுகின்றது. சமீபத்திய ஆண்டுகளின் இந்திய அரசு மேற்கொண்ட தேசிய தேனீக்கள் வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு தேன் மிஷன் போன்ற திட்டங்களால் உற்பத்தி கணிசமாக அதிகரித்துள்ளது. உலகின் அதிக தேன் உற்பத்தி செய்யும் நாடுகளில் இந்தியா 4வது இடத்தில் உள்ளது. தேனீக்களின் இனப்பெருக்கம் தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. தேனீக்களின் இனப்பெருக்கம் ஒரு சிக்கலான அதே சமயம் ஆச்சரியமான நிகழ்வாகும். ராணி தேனி மற்றும் ஆண் தேனிகளுக்கு இடையே நடைபெறும் திருமண பயணம் மூலம் புதிய தலைமுறை உருவாகிறது. இனச்சேர்க்கைக்கு பிறகு ராணி தேனி வாழ்நாள் முழுவதும் முட்டையிட்டு புதிய தேனீக்களை உருவாக்குகிறது.

0: கூட்டத்தின் முக்கிய நிலைகளை பார்க்கும்போது ராணித்தேனி கூட்டத்தில் முட்டையிடும் பொறுப்பு இவருக்கு மட்டுமே உண்டு. இவர் தன் வாழ்நாளில் ஒரே ஒரு முறை மட்டுமே வானில் பறந்து இனச்சேர்க்கையில் ஈடுபடுவார். ஆண் தேனீக்கள் இனச்சேர்க்கைக்காக மட்டுமே கூட்டத்தில் சுமார் 1000 ஆண் தேனீக்கள் வளர்க்கப்படுகின்றன. இனச்சேர்க்கைக்கு பிறகு இந்த ஆண் தேனீக்கள் இறந்துவிடும். திருமண பயணம், மேட்டிங் பிளைட். ராணி தேனி வானில் பறந்து செல்லும் போது ஆண் தேனீக்கள் அதனை தொடரும். அவற்றில் வலிமையான ஆண் தேனீக்களுடன் ராணி தேனி காற்றில் இணை சேரும். முட்டையிடுதல், சேகரிக்கப்பட்ட லட்சக்கணக்கான விந்தணுக்களை தன் உடலில் சேமித்துக் கொள்ளும் ராணி தேனி கூட்டை அடைந்ததும் தினமும் 1000 முட்டைகளை இடும். முட்டையிலிருந்து உருவாகும் புதிய தேனீக்கள். கருவுற்ற முட்டையிலிருந்து பெண் தேனீக்கள் வேலைக்கார தேனீக்கள் உருவாக்கின்றன. சில பெண் லார்வாக்களுக்கு ராயல் ஜில்லி என்ற பிரத்யேக உணவு கொடுக்கப்படுவதால் அவை புதிய ராணி தேனீக்களாக வளர்கின்றன. கருவுறாத முட்டையிலிருந்து ஆண் தேனீக்கள் உருவாகின்றன. பொதுவாக தேனீக்கள் தங்கள் உணவினை கண்டறிய செய்யும் செய்கைகள் தேனீக்களின் நடனம் எனப்படுகின்றன. இவை இரண்டு விதமான நடனங்கள் ஆடுகின்றன. ஒன்று வட்ட நடனம். சாதாரண தேனீக்கள் கூட்டிலிருந்து குறுகிய தூரத்திற்கு சுமார் 50 மீட்டருக்குள் இருக்கும் உணவை மூலத்தை கண்டறிந்தால் இந்த நடனத்தை ஆடுகின்றன. தேனீக்கள் வட்ட வடிவில் மாறி மாறி திசைகளை மாற்றிக்கொண்டும் சுற்றும். இது உணவின் இருப்பை உணர்த்தினாலும் சரியான திசையை காட்டுவதில்லை. மற்ற தேனீக்கள் பூக்களின் வாசனையை முகர்ந்து பார்த்து உணவை தேடிச்செல்லும். மற்றொன்று வேக்கில் நடனம். உணவு மூலமோ அல்லது புதிய கூட்டை அமைப்பதற்கான இடமோ கூட்டிலிருந்து வெகு தொலைவில் சுமார் 50 முதல் 100 மீட்டர் சுற்றளவில் இருக்கும் போது இந்த நடனம் ஆடப்படுகின்றது. தேனி ஆங்கிலத்தில் 8 வடிவத்தில் நகர்ந்து நடுப்பகுதியில் தனது வாளை பலமுறை அசைந்து ஆடுகிறது. சூரியனின் நிலைக்கேற்ப உணவின் திசையும் அந்த நடனத்தின் வேகத்தையும் கொண்டு உணவின் தூரத்தை மற்ற தேனிகளுக்கு மிக துல்லியமாக இது உணர்த்துகிறது.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். தேனி வளர்ப்பு மற்றும் அதன் அவசியம். வழங்கியவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள்.
2: தொடர்வது காலை 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று குஜராத்தின் சனந்தில் செமி கண்டக்டர் உற்பத்தி ஆலையை திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், சனந்த் வளர்ந்து வரும் உலகளாவிய செமி கண்டக்டர் மையமாக உருவெடுக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இது ஒரு விக்சித் பாரத் திட்டத்தின் செயல் திட்டம் என்றும் மேக் இன் இந்தியா திட்டத்தின் 2ம் படி என்றும் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியால் நேற்று தொடக்கி வைக்கப்பட்ட மாற்றி அமைக்கப்பட்ட உடான் திட்டம் நாட்டில் 100க்கும் மேற்பட்ட புதிய விமான நிலையங்கள் மற்றும் 200 ஹெலிபேடுகளை உருவாக்க உதவும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இந்தோனேஷிய குடியரசின் அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோவின் அழைப்பின் பேரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை முதல் வரும் 8ம் தேதி வரை அந்நாட்டிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளனர். புதுச்சேரி அரசின் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் செயல்பட்டு வரும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள அரசு விடுதிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. விண்ணப்ப படிவத்தை சம்பந்தப்பட்ட விடுதி நல அதிகாரியிடம் பெற்றுக்கொண்டு தேவையான சான்றிதழ் நகல்களுடன் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று துறை இயக்குநர் திரு அர்ஜுன் ராமகிருஷ்ணன் அறிவித்துள்ளார். இந்திய தத்துவம் மற்றும் வேதாந்தத்தை மேற்கத்திய உலகிற்கு அறிமுகப்படுத்திய சுவாமி விவேகானந்தர் மற்றும் மூவர்ண இந்திய தேசிய கொடியை வடிவமைத்த பிங்களி வெங்கையா ஆகியோரின் நினைவு தினம் ஏனாமில் நேற்று அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மண்டல நிர்வாகி திரு சிவராஜ் மீனா மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
2: நேரம் 7:11. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 புதுவை புதுமையில் தொடர்வது
4: புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி மலர்.

0: புதுச்சேரியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை சார்பில் நடைமுறைப்படுத்தப்படும் வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் தொடக்க விழா கடந்த 2ஆம் தேதி நடைபெற்றது. வில்லியனூரில் ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு இத்திட்டத்தை தொடக்கி வைத்தார். அப்போது சிறப்புரையாற்றிய அவர்,
1: மத்திய அரசு நமக்கு எப்பொழுதும் உதவு என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. நிதி உதவி நம்ம கிடைக்கும் பொழுது சரியாக பயன்படுத்தும் மிக முக்கியமாகும். நம்முடைய அரசு இப்போ எப்படி இருக்கிறது? நம்ம கிடைக்கின்ற நிதியை முழுவதுமாக பயன்படுத்தினா, பயன்படுத்தி நம்முடைய மாநிலத்தை சிறந்த மாநிலமாக கொண்டு வருகிறா? நீங்கள் நிச்சயமாக உங்களால் தெரியும், மத்திய அரசுடைய உதவியோடு நம்முடைய கடந்த ஆட்சியில் நம்ம எல்லா நிதி முழுமையாக பயன்படுத்தியால் மறுபடியும் இந்த அரசு வருவதற்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறீர்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கு உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த அரசு மீது நம்பிக்கை உங்களுக்கு. இந்த அரசு எதையும் செய்து கொடுக்கும். நம்முடைய அரசு குறிப்பாக நலத்திட்டங்களை செய்து கொடுப்பதில் முன்னோடியாக தேர்ந்த ஒரு அரசு. இந்தியாவிலேயே நாம தான் நலத்திட்டத்தை முழுவதுமாக மக்களுக்கு செய்து கொண்டு வருகின்றோம். இந்தியாவிலே முதன்மை மாநிலம் நம்முடைய மாநிலம், யாரும் மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. ஒரு பாட்டியை கேட்டீங்கன்னா உனக்கு எவ்வளோ காசு வருது, வங்கியில் 3000 கட்டிடுது வந்துடுது, 7ஆம் தேதி 10ஆம் தேதி வந்துடுது, அப்போதுமா? போதும். என் நான் சாப்பிட்றதுக்கு போதும், வயசானவருக்கு அது 3000 போதும். 2000 3000 55 வயசுல கொடுக்குறோம். பசியில்லாத ஒரு நிலை உருவாக்க வேண்டும் என்பது அரசுடைய ஒரு எண்ணம். அதே மாதிரி வேலை வாய்ப்பும் உறுதி செய்ய வேண்டும். இது கிராமத்தில் உள்ள பெண்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டியது நம்முடைய அரசுடைய கடமை. அந்த அரசு கடந்த ஆட்சியில 5000 பேருக்கு அரசு வேலை கொடுத்துருக்கோம். இன்றும் இந்த ஆட்சி பொறுப்பேற்றவர்களுக்கு மீண்டும் இதை உறுதி செய்கின்றவர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அரசாங்க நிச்சயமாக கொடுக்கப்படும். அரசு பணியிடங்கள் அத்தனை முழுமையாக நிரப்பும். இந்த அரசு தொழிற்சாலைகளை கொண்டு வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது அரசுடைய எண்ணம். சேகரப்பட்டுக்கு அரசுல 750 ஏக்கர்ல சிறப்பு பொருளாதார மட்டத்துமே தொழிற்சாலைகள் அங்கே கொண்டு வர நடவடிக்கை அரசு எடுத்திருக்கிறது. விரைவிலேயே தொழிற்சாலைகள் அங்கே வர இருக்கின்றது. மேட்டுப்பாளையத்தில் ஐடி பார்க் கொண்டு வருவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறேன். இதெல்லாம் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயமாக கொடுக்கப்படும், அது உறுதி செய்யப்படும் இந்த தொழிற்சாலைகள் மூலமாக. இதெல்லாம் செய்து வருவதால் நம்முடைய தனி நபர் வருமானம் உயர்ந்திருக்கின்றது, நம்முடைய ஃபியூச்சருடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கின்றது. இப்படி நம்முடைய அரசு பொறுப்பேற்று நம்முடைய ஃபியூச்சர் மண்ண பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது. உள்கட்டமைப்பை மேம்படுத்தி மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது. இந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் குறிப்பாக ஒரு 4 துறைகள் எடுத்திருக்காங்க. முக்கியமாக நீர் பிடிப்பு என்பது மிக அவசியம். குளம், ஏரி, வாய்க்கால் இதெல்லாம் சுத்தம் செய்து சாலைகள் அமைப்பது, கிராமப்புறத்தில் உள்ள சாலைகளை அமைப்பது, இது மாதிரி ஒரு சில பிரிவுகளில் இந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது அரசுடைய எண்ணம். நீர் மிக மிக முக்கியமான ஒரு நீர் ஆதாரம் இருக்க வேண்டும். நமக்கு நல்ல தண்ணீர் கிடைக்க வேண்டும். நல்ல தண்ணீர் கிடைப்பதற்கு குளங்கள், ஏரிகளை ஆழப்படுத்தி தூர்வாரி மழை நீரை தேக்கி வைக்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்றாகும். அதற்கு இந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் பயன்படுத்த ஒன்றாக இருப்பது என்பது நமக்கு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அதனால் நம்முடைய அரசுடைய எண்ணம் கிராமப்புற பெண்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுப்பது, இந்த 124 வேலை திட்டம் வாயிலாக மற்றும் தொழிற்சாலைகளை கொண்டு வந்து படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பது, அரசுள்ள பணியிடங்களை நிரப்பி படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை கொடுப்பது. மறுபடியும் உங்களுக்காக இந்த அரசு பணியாற்றும். மத்திய அரசு நிதியை எந்த அளவிற்கு பெற முடியுமோ அதிலும் இந்த அரசு மிகுந்த கவனம் செலுத்தும். மத்திய அரசுடைய எண்ணம் நம்முடைய நாடு சிறந்த நாடாக, தலை சிறந்த நாடாக 2045 வர வேண்டும் என்பதுதான். அதுக்கு ஏற்றவாறு தான் திட்டங்கள் கொண்டு வரப்படுகின்றது, அதுக்கு ஏற்றவாறு நிதிகள் ஒதுக்கப்படுகின்றது, உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படுகின்றது, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கப்படுகின்றது. அதனால் நிச்சயமாக இந்த வேலைவாய்ப்பு உறுதி செய்கின்ற ஒரு திட்டம் சிறந்த திட்டமாக செயல்படுத்தப்படும். நம்முடைய புதுச்சேரி மாநிலத்துக்கு முழுவதுமான நிதியை மத்திய அரசு ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் நான் சொன்ன மாதிரி நீர்பிடிப்பு, ஏரி, குளம், வாய்க்கால் வேலை செய்து தண்ணீர் பிடிக்கிற மாதிரி கிராமத்துல எல்லாம் உலகெல்லாம் தண்ணீர் இப்போ நிரம்பி இருக்கின்ற அளவிற்கு உங்களுடைய பணிகளும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று ஒரு அனைவரையும் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு இந்த விழா இருக்கிறது அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி வாழ்த்தி நன்றியை.
0: மேலும் இவ்விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள்

புதுச்சேரியில் நடைபெற்ற வளர்ச்சி அடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் தொடக்க விழா மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் டிஜிட்டல் வளர்ச்சியை விரைவுபடுத்தும் திட்டத்தின் தொடக்க விழா ஆகியவை குறித்த தொகுப்புகள் இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன.

0: விவசாயிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் டிஜிட்டல் தொழில்நுட்ப வளர்ச்சியை விரைவுபடுத்தும் வகையில் டிஎக்ஸ் எட்ஜி என்ற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசும் இந்திய தொழில்துறை கூட்டமைப்பும் இணைந்து செயல்படுத்தும் இந்த திட்டத்தின் தொடக்க விழா கடந்த 29ஆம் தேதி புதுச்சேரியில் உள்ள ஒரு தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு டிஎக்ஸ் எட்ஜி என்ற திட்டத்தை தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது
1: சிறு தொழில், குறுந்தொழில், நடுத்தர தொழில் இந்த தொழில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த திட்டத்தை புதுச்சேரியில் தொடங்கி இருப்பது பாராட்டக்கூடிய ஒன்று. ஏன் சொன்னால் புதுச்சேரி இங்கே நிறைய இருக்கிறது, இது மாதிரி தொழிற்சாலைகள் தான் இருக்குது நிறைய பொருள். புதுச்சேரி சார்ந்த படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்குறாங்க, அது பாராட்டக்கூடிய ஒன்று. இந்த தொழிற்சாலைகள் வெகுவாக முன்னேற வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும் என்று எண்ணி இந்த திட்டத்தை இங்கே செயல்படுத்துவது என்பது உண்மையிலே மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்முடைய நாடு ஒரு பெரிய வளர்ச்சியை அடைந்து கொள்வது என்பது பொருளாதார நிலை உயர்வு, இதெல்லாம் காரணம் புதிய தொழில்நுட்பங்கள். இந்த புதிய தொழில்நுட்பங்கள் நம்முடைய தொழிலதிபர்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கின்றது. அது இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு அதை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவுகின்ற அளவிற்கு இந்த தொழில்நுட்பம் சென்றடைய வேண்டும் என்று எண்ணி இந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பது உண்மை பாராட்டுக்குரிய ஒன்று. இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒன்று, தொழில் தொடங்க வருகின்ற முதலீட்டாளர்கள், முதலீடு செய்பவர்கள் எளிதாக தொழில் தொடங்க வழிவகை செய்ய வேண்டும். சிங்கிள் விண்டோ சிஸ்டம் சொல்லுவாங்க, அதான் மிக முக்கியமான ஒன்று. தொழிற்சாலை நிறைய வரணும், முதலீடு செய்ய வேண்டும். வெளியிலிருந்து நண்பர்கள், தொழிலாளர்கள் நிறைய நண்பர்கள் இங்கே வருகிறது, முதலீடு செய்ய வேண்டும். படித்த இளைஞர்களையும் வேலை வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய மிக முக்கியமான ஒரு பெரிய நோக்கம். இதற்கு அவர்கள் ஆர்வத்தோடு, மகிழ்ச்சியோடு இங்கே வந்து தொழில் தொடங்குவதற்கு அனுமதி கொடுப்பது தான் மிக முக்கியமான ஒன்று. அதுக்கான வசதி செய்து கொடுப்பது என்பது அரசாங்கத்தினுடைய கடமை. இதுதான் நான் அடிக்கடி வலியுறுத்துறது. ஏன்னா முதலீடு செய்ய வருவங்க எளிதாக கிடைக்கிது, இங்கே நமக்கு கிடைக்கிது, அனுமதி கிடைக்கிறது, உடனே தொடங்கலாம் அப்படின்னு வரும்பொழுது அவர் காலதாமதம் என்பது ஏற்பட்டால் அவருக்கு அந்த செய்கின்ற முதலீடு, அந்த பணத்திற்கு வட்டி, நேரம், அந்த விரைந்து செயல்படுகின்ற தன்மை இல்லாத நிலையில் அவருக்கு ஏற்படுகின்ற நஷ்டம். இதெல்லாம் பார்த்தோம்னா அனுமதி கொடுப்பது என்பது மிக முக்கியமான ஒன்று. தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுப்பது என்பது மிக முக்கியமான ஒன்று. அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பது தான் என்னுடைய எண்ணம். நான் இப்போ என்ன சட்டசபையில் கேள்வி கேட்குறாங்க, இந்த 5 நாளில் நீங்கள் என்ன தொழிற்சாலை புதுசாக கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. கேட்கும்போது இத்தனை தொழிற்சாலைகள் புதிய தொழில்பேட்டை உருவாக்கியிருக்கிறோம், இந்த தொழிற்சாலைக்கு இத்தனை தொழிற்சாலை வந்திருக்கு, இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய தொழிற்சாலை வருவதற்கு அந்த வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்று. அதற்கு அனுமதி தான் மிக முக்கியமான ஒன்று, மிக எளிதாக கிடைக்கக்கூடிய அரசனுடைய அனுமதி. அது கிடைச்சிட்டா வந்து அவங்களுக்கு தொடங்குவதற்கு, வங்கியில் கடன் பெறுவதற்கு மிக சுலபமாக இருக்கும். அதற்கு ஏற்றவாறு எங்களுடைய அரசு இப்பொழுது உடனடியாக அனுமதி கொடுக்க வேண்டும், இது எந்த காலமும் இருக்கக்கூடாது என்பது மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது. அதுக்காக நம்ம இப்போ தொழில்பேட்டை ஒன்று உருவாக்க வேண்டும். நான் 750 ஏக்கர்னாலும் கரசூரில் பல ஆண்டுகளுக்கு முன் 20-10 ஆண்டுகள் இருக்கும். அது எனக்கு முன்னேறி இருந்த ஆட்சியில் மத்திய அரசுக்கு அந்த இடம் ஒப்படைக்கப்பட்டது, திரும்பி இப்போ நாங்கள் வாங்கிட்டோம். வாங்கி சிறப்பு பொருளாதார மண்டலமாக அதை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். மேட்டுப்பாளையத்தில் ஐடி பார்க் ஒன்று தொடங்கணும், இது படித்த இளைஞருடைய எதிர்பார்ப்பு. அதை சிறப்பு பொருளாதார மண்டலம் அதையும் கொண்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய புதிய தொழிற்சாலைகள் புதுச்சேரிக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அரசு கொண்டு வந்திருக்கின்றது. புதிய தொழிற்சாலைகள் தொடங்குவதற்கு அனுமதி விரைவாக கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதில் நம்முடைய மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் மிகுந்த ஆர்வத்தோடு மிக விரைவாக கொடுக்கும், நிறைய தொழிலை கொண்டு வரணும் என்பது மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். அப்படி வரும்பொழுது இந்த டிஎக்ஸ்எட்ஜ் இது மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பது என்னுடைய ஒரு எண்ணம். அதற்குரிய வாய்ப்பினை எங்களுடைய அரசு உருவாக்கி கொடுக்கும். இப்போ இருக்க சூழ்நிலை எங்களுக்கு இந்த 2 இடத்துல மட்டும்தான் ஒரு தொழில்பேட்டை உருவாக்கி கொண்டு வர முடியும். எங்கிட்ட இருக்கிறது பூச்சியை பற்றி உங்களால் தெரியும். ஒரு சிறிய அளவு உள்ள ஒரு யூனியன் பிரதேசம், இதில் இடம் கிடைக்கிறது மிக கஷ்டம். அந்த அப்படினாலும் இந்த 79 ஏக்கர் இடத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், தொழிற்சாலைகள் கொண்டு வருவதற்கு எப்படி படித்த வேலைவாய்ப்பினை உருவாக்கி கொடுக்க முடியும் என்பதில் அரசாங்கம் மிகுந்த கவனம் வைத்திருக்கின்ற, கவனம் செலுத்தி வருகின்றது. அதனால் அந்த புதிய தொழில் செய்ய வருபவர்கள், முதலீடு செய்ய வருபவர்கள் ஆர்வத்தோடு இங்கே வரலாம். அதற்கு அரசு உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். புதிய தொழில்களை தொடங்குவதற்கு தேவையான அனுமதியை விரைவாக கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ அதனை, சாலை வசதி, மின்சார வசதி, தண்ணீர் வசதி, இவற்றையெல்லாம் விரைவாக கொடுப்பதற்கு நடவடிக்கை அரசு எடுத்துக்கொண்டு இருக்கின்றது. அதனால் நீங்கள் அனைவரும் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில்

0: புதிய தொழில் தொடங்குவதற்கு வர வேண்டும் என்று நம்முடைய நண்பர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களெல்லாம் இங்கே முதலீடு செய்யும்போது உங்களுக்கு இந்த அரசு உறுதுணையாக இருக்கும் என்பதையும் கூறி இந்த திட்டம் புதுச்சேரியில் தொடங்கியிருப்பது பாராட்டுக்குரிய ஒன்று. இதன் மூலமாக ஒரு நல்ல பயன் நம்முடைய இளைஞர்களுக்கு கிடைக்கும், தொழில் அதிபர்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது.
1: மேலும் இவ்விழாவில் தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌகான், அரசு அதிகாரிகள், இந்திய தொழில்துறை கூட்டமைப்பின் பிரதிநிதிகள், தொழிலதிபர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.
2: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
3: என்னடா சொல்ற,
2: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
3: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
2: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
4: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேளுங்க வணக்கம் மக்களே.
5: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
6: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
5: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
6: கண்டிப்பா தேவையில்லை.
5: என்றும் அக்கறையுடன்
6: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
7: தொடர்வது தமிழ் செய்திகள், சென்னை அஞ்சல்.
8: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ஜனநாயக நடைமுறைகள் மீது இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில்நுட்பத்துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்ட உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்திய அமெரிக்க நாடுகள் ஜனநாயக நடைமுறைகள் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மக்களுக்கு எண்ணற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதில் சட்டத்தின் அடிப்படையிலான ஜனநாயக ஆட்சி முறை முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மற்றும் மக்களுக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதன் மூலம் நீண்டகால அமைதி, வளம் மற்றும் வளர்ச்சிக்கு பெரும் உறுதுணையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில்நுட்பத்துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்ட உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், குஜராத் மாநிலம் சனந்த் நகரில் தொடங்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலை மற்றும் ஆய்வகம் இந்தியாவின் தொழில்நுட்பத்துறையின் வலிமையை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் இளைஞர்களுக்கு பெருமளவிலான வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கத்தார், பஹ்ரைன், குவைத், ஒமான் ஆகிய நாடுகளில் இம்மாதம் 10ஆம் தேதி அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். அவரது இந்த பயணத்தின் போது அந்தந்த நாடுகளின் தலைவர்கள் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துகிறார். மேலும் அந்நாடுகளுடனான நலன் சார்ந்த அம்சங்கள், பிராந்திய மேம்பாடு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து இம்மாதம் 13 தேதி நியூயார்க் செல்லும் அவர், 2028-2029 ஆண்டில் ஐநா பாதுகாப்பு சபையின் தற்காலிக உறுப்பினருக்கான நடவடிக்கைகளை தொடங்கி வைக்கிறார். பின்னர் பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் நடைபெறும் இந்திய ஐரோப்பிய யூனியன் வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப கவுன்சில் கூட்டத்தில் திரு ஜெய்சங்கர் பங்கேற்கிறார்.

0: வைத்திருக்கிறார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெங்காயத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1875 ரூபாயில் இருந்து 2125 ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இத்தகைய கொள்முதல் நடவடிக்கைகள் காரணமாக வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் வெங்காயம் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. மிசோரம் மாநில வாக்காளர் பட்டியலில் எந்த ஒரு வெளிநாட்டினர் பெயரும் இடம்பெறவில்லை என்று அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி கரிமா குப்தா உறுதிபட தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தில் மே மாதம் 30ஆம் தேதி முதல் ஜூன் 28ஆம் தேதி வரை நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நிறைவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்காளர் பட்டியலில் வெளிநாட்டினர் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதா என்பது குறித்து அதிகாரிகள் முழுமையான சரிபார்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக கூறினார். ஒவ்வொரு வாக்காளர்களின் வீடுகளுக்கும் நேரடியாக சென்று வாக்காளர்களின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மூன்றாவது கட்டமாக 16 மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மிசோரம் 100% பணிகளை நிறைவு செய்துள்ள முதல் மாநிலமாக திகழ்கிறது என்று அவர் மேலும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வர்த்தக வங்கிகளை காட்டிலும் கூட்டுறவு வங்கிகள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், அம்மாநிலத்தில் 2 லட்சத்துக்கும் அதிகமான கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருவதாகவும், நாட்டிலேயே பெருமளவிலான கூட்டுறவு சங்கங்கள் நிறைந்த மாநிலமாக மகாராஷ்டிரா திகழ்வதாகவும் திரு பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். நாகாலாந்து மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு வேளாண் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு நெஃப்யூரியோ தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் மேம்பாட்டு நிதியிலிருந்து 35 டிராக்டர் மற்றும் 6 பயன்பாட்டு வாகனங்களை அம்மாநில விவசாயிகளுக்கு வழங்கி பேசினார். அம்மாநிலத்தின் மண் வளத்தை விவசாயிகள் பயன்படுத்திக் கொண்டு வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க முன்வர வேண்டும் என்று முதலமைச்சர் திரு நெஃப்யூரியோ கேட்டுக் கொண்டுள்ளார். ஆஸ்திரேலியாவின் மிக முக்கிய பொருளாதார நட்பு நாடாக இந்தியா திகழ்கிறது என்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் தெறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடாகவும் விரைவான பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடாகவும் இந்தியா உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, பொருளாதார மற்றும் கலாச்சார துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி, ஸ்திரத்தன்மை, வளம் ஆகியவற்றை உறுதி செய்வதில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் என்று திரு ஆண்டனி அல்பனீஸ் கூறியுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மத்திய பிரதேசம், கர்நாடகா, ராஜஸ்தான், தெலங்கானா மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் தென் மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கேரளத்தில் உள்ள 14 மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து கேரளம், லட்சத்தீவு கடற்பகுதிகளில் அலைகளின் சீற்றம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டது.

0: பெற்றுள்ளனர். இந்நிலையில் மகாராஷ்டிர மாநிலம் மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அம்மாநில மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக மும்பை, தானே, பால்கர் ஆகிய பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வாஸ்திகா தனிஷா கொட்டேச்சா இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் அங்குர் பட்டாச்சார்ஜி ஸ்வாஸ்திகா கோஷ் இணையும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், மூன்று வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பாவ்னா தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஹர்விந்தர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் காம்பவுண்ட் பிரிவில் சீதல் தேவியும், மகளிர் ஒற்றையர் பிரிவில் பூஜா ஜெயச்சனும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 3 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனநாயக நடைமுறைகள் மீது இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில்நுட்பத்துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்ட உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் மூக்கில் ஏற்படும் இரத்த கசிவு பிரச்சனைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் டி ஷியாம்லா அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் நோஸ் பிளீடிங், அதாவது மூக்கிலிருந்து ரத்தம் வடிதல், அதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். மூக்கிலிருந்து ரத்தம் வடிந்ததுங்கிறது யாருக்கு நடந்தாலும் நம்மளுக்கு திடீர்னு ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயமா நம்ம வந்து அதை அணுகுவோம், திடீர்னு ஒரு பதட்டம் ஆடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது குழந்தைகளுக்கு என்ன மோஸ்ட் காமன் காசஸ், பெரியவர்களுக்கு எதனால வருது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுப்போம். குழந்தைங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் காமன் காஸ் அவங்க வந்து மூக்கில கை வச்சு அந்த மூக்கு தண்டை வந்து இன்ஜர் பண்ணிடுவாங்க, இல்ல மூக்கினுடைய முன் பகுதியில அவங்க இன்ஜர் பண்ணாங்க அப்படின்னா அதனால ரத்தம் வடியும். அதாவது நோஸ் பிக்கிங் சொல்லுவாங்க, மூக்கில கை வச்சு அதை நோண்டிட்டு இருக்கிறது. இது குழந்தைங்களுக்கு ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷனாவே இருக்கும். எதனால இந்த மூக்குல ரத்தம் நிறைய வருதுன்னு பாத்தீங்கன்னா மூக்கினுடைய வந்து இந்த முன் பகுதியில வந்து ரத்த ஓட்டம் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். அதனால சின்ன ஏதாவது ஒரு நெகக்கீரலால வர காயம் கூட பாத்தீங்கன்னா நிறைய பிளீடிங் வரும். ஃபர்ஸ்ட் இது மாதிரி நிறைய பிளீடிங் வந்துருச்சு அப்படின்னா நம்ம எதுவும் பயப்பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் மூக்கு நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் வாஷ் பேஷன் கிட்ட போயிட்டு முன்னோக்கி குனிஞ்சிருந்தாலே அழுத்தி பிடிக்கணும். சோ எப்படி மூச்சு விடுறதுன்னு யோசிச்சீங்கன்னா நம்ம வாயால மூச்சு விட்டுக்கலாம், டயத்தசிஸ் இல்ல கிளாட்டிங் டயத்தசிஸ் சொல்லுவாங்க. அதனால கூட இது மாதிரி அவங்களுக்கு வந்து மூக்குல இருந்து ரத்தம் வரலாம். சோ இதுக்கு வந்து தகுந்த நம்ம பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணி என்ன குறைபாடு இருக்கு அப்படிங்கிற கண்டுபிடிச்சா அதற்கு வந்து தகுந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா மூக்கில் ஏதாவது சதை வளருதல், அதாவது ஐஸ் எடுத்து ஒரு துணியில சுத்தி அதை நோஸ் மேல வச்சு கொஞ்ச நேரம் கம்ப்ரஸ் பண்ற மாதிரி பண்ணீங்கன்னா நமக்கு எமர்ஜென்சிக்கு ப்ளீடிங் ஸ்டாப் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல போய் அணுகி என்ன வைத்தியமோ அதை பாத்துக்கலாம். அடுத்தது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நார்மலா கோல்டு வரப்ப மூக்கு எல்லாமே நிறைய சளியா இருந்து ரொம்ப மூக்கு சதைகள்லாம் வீங்கி இருக்கும். அப்ப அவங்களுக்கு நம்ம ரிப்பீட்டடா மூக்கு சிந்தரப்ப என்ன ஆகும்னா மூக்குல இருந்து ரத்தம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அடுத்தது பெரியவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காஸ் வந்து ட்ராமா, ஏதாவது அடிபடுறது இல்ல ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ் இல்ல ஏதாவது யாராவது அசால்ட் அடிச்சிடறாங்க அந்த மாதிரி சமயத்துல வந்து மூக்குல இருந்து நம்மளுக்கு ப்ளீடிங் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தி. இரண்டாவது பாத்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்தத்தை சரியா சிகிச்சை பெறல, பிபி மாத்திரைகள் எல்லாம் சரியா உட்கொள்ளவில்லை, ரத்த அழுத்தம் அதனால அதிகமா இருக்கு, அந்த மாதிரி பட்சத்துல என்ன ஆகும்னா நான் சொன்ன மாதிரி இந்த மூக்குல ரத்த ஓட்டம் ஜாஸ்தி. சோ அதுல இருந்து அந்த சின்ன சின்ன ரத்த குழாய்கள் வெடிப்பு ஏற்பட்டு நம்மளுக்கு ரொம்ப நிறைய ப்ளீடிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா சில வகையான கேன்சர்கள் கூட மூக்குல இருந்து ரத்த வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். இருக்கு. மற்றொரு முக்கிய காரணம் என்னவென்றால், சில சமயம் கல்லீரல் பாதிப்புகள் ஏற்பட்டால் தொடர்ந்து ஆல்கஹால் சாப்பிட்டு வரவங்க அது மாதிரி உள்ளவங்களுக்கு கல்லீரல் பாதிப்பு ஏற்படும். அப்போ வந்து என்ன ஆகுனா, இந்த ரத்தம் உறையும் பொருட்கள் வந்து கல்லீரல் இருந்தா உற்பத்தி ஆகும். சோ அது மாதிரி உள்ள

0: இவங்களுக்கு இது மாதிரி மூக்குல இருந்து ரத்தம் வழிவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த மாதிரி இவங்களை அட்மிஷன் பண்ணி அவங்கள வந்து தேவையான ரத்த டெஸ்ட்கள் எல்லாம் எடுத்து எதனால வந்து அவங்களுக்கு வந்து இந்த ரத்த முறையும் தன்மை வந்து குறைந்து போயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்து அதற்கு ஏத்த தகுதியான ட்ரீட்மெண்ட்டை நம்ம வந்து செய்யணும். சோ இதுக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கம்ப்ரஷன் பத்தி பார்த்தாச்சு, ஐஸ் பேக் பத்தி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீசல் பேக்கிங் அடுத்த ஸ்டெப் இதுதான். இது வந்து மூக்குல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா மருந்து தடவப்பட்ட பஞ்சு வச்சு ஒரு 24 to 48 மணி நேரத்துக்கு உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு அவங்களுக்கு பஞ்சு வச்சு நம்ம கொஞ்சம் கம்ப்ரஷன் பண்ணோம்னா இது வந்து அரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து கண்டிப்பா நம்ம வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி தான் இதை நம்ம பண்ணணும். ஏன்னா மூக்குல பஞ்சு வச்சிருக்கப்ப நம்ம ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு அவசியமான ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இதுக்கும் நம்மளுக்கு வந்து பிளீடிங் அரெஸ்ட் ஆகல அப்படிங்கிற சமயத்துல என்ன ஆகுனா போஸ்டீரியர் நேசல் பேக்கிங், இன்னும் நாசியிலிருந்து பிளீடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து நம்ம போஸ்டீரியர் நேசல் பேக்கிங் பண்ணுவோம். இல்ல இதற்கும் நமக்கு பிளீடிங் சரியாகவில்லை என்றால் நம்ம வந்து எண்டோஸ்கோபி முலை மூலமா அந்த எங்க ரத்தம் வருதோ எந்த ஒரு ரத்த குழாய் வெடித்து ஏற்பட்டிருக்கோ அங்க வந்து நம்ம காற்றை மூலமா அதை வந்து பொசுக்கி அந்த பிளீடிங் கூட நம்ம அரெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ ரத்தம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதை வந்து நம்ம அலட்சியப்படுத்த கூடாது. எப்போ யாருக்கு ரத்தம் வந்தாலும் மூக்கிலிருந்து அதற்கு வந்து நம்மளுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். சின்ன விஷயம் அப்படின்னு நம்ம வந்து அலட்சியமா இதை விட்டுவிடக்கூடாது. நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் மூக்கில் ஏற்படும் இரத்த கசிவு பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் டி ஷியாம்லா அவர்கள்.
2: நேயர்களே, தொடர்வது விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷான மார்னிங் சொல்லிக்கிறேன். நான் உங்க ஆனந்தி. வணக்கம் மக்களே. ஷோல சோ டைம் இப்போ 7:36:30 ஆகுது. சோ இந்த ஷோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு விஷஸ் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நாள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளா அமையணும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும், ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷஸ் சொல்லிக்கிட்டு இன்னைக்கு ஷோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ் அப்கோர்ஸ். நம்ம ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு எஃபி கேள்வியோட தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இன்னைக்கு உங்களுக்கான எஃபி கேள்வி என்ன அப்படின்னா, அபிக்யான் செயலி அப்படின்றது எதனோட தொடர்புடையதுன்றதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. அபிக்யான் செயலி எதனுடன் தொடர்புடையது? சோ இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற அபிஷியல் எஃபி பேஜ்ல இன்னைக்கு வணக்க மக்களை போஸ்டர் நம்ம போஸ்ட் பண்ணிருப்போம். சோ அதுல கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம உங்களோட பதில வந்து நீங்க போஸ்ட் பண்ணிடுங்க. ஏற்கனவே நிறைய பேர் வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க அவங்களோட பதில்ல. சோ நீங்களும் வந்து அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன, யார் யாரும் கரெக்டா சொல்லிருக்கீங்க, இது எல்லாமே நம்ம ஷோட எண்ட்ல தெரிஞ்சுக்கலாம். சோ நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க, சீக்கிரமா பதிலையும் சென்ட் பண்ணுங்க.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
4: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. 7:44 நிமிடமாகவே எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வணக்க மக்களே தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ இந்த ஜூலை முதல் வாரம் வந்து பாத்தீங்கன்னா, ஜூலை முதல் தேதி தொடங்கி 7 வரைக்கும் வன மகோத்சவ வாரம் வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். சோ இதுல அந்த வன மகோத்சவம் அப்படின்ற ஒரு வார்த்தை எப்படி வந்தது தெரியுமா? வனம்னா என்ன? காடுகள். உற்சவம் அப்படின்னா திருவிழா. சோ காடுகளின் திருவிழா அப்படின்றதான் வந்து நம்ம வன மகோத்சவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ இந்த ஒரு வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா, மரங்களுடைய முக்கியத்துவம் அதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து எடுத்து நாமளும் வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மரக்கன்றுகள் நடுவோம். சோ நட்டது மட்டும் இல்லாம அதை எப்படி வந்து பாதுகாப்பா நம்ம வளர்க்கணும் அப்படின்றதுலயும் வந்து நம்மளோட கவனம் வந்து இருக்கணும். சோ அருகாமையில இருக்கக்கூடிய மரக்கன்றுகளுக்கு வந்து நம்ம தண்ணி ஊத்தி அதை கொஞ்சம் பராமரிச்சோம் அப்படின்னாலே வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். ஓகே. சோ இன்னைக்கு நம்ம ஷோல வந்து உங்ககிட்ட கேட்டிருக்கக்கூடிய எஃபி கேள்வி என்ன அப்படின்றத நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணிடுறேன். அபிக்யான் செயலி எதனுடன் தொடர்புடையது அப்படின்றதுதான் வந்து உங்களுக்கான இன்றைய கேள்வியா இருக்கு. சோ இந்த கேள்விக்கான சரியான பதில சீக்கிரமா நீங்க எஃபில வந்து போஸ்ட் பண்ணலாம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற அபிஷியல் எஃபி பேஜ்ல இன்னைக்கு வணக்க மக்களை போஸ்டர் கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட பதில மறக்காம போஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ நம்ம ராவணன் படத்துல இருந்த பாட்டு கேட்கலாமா?

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. வணக்க மக்களே தான் கேட்டு இருக்கீங்க. சோ இன்னைக்கு வணக்க மக்களே ஷோல உங்களுக்கான ஹாப்பி கேள்வி என்ன கேட்டிருந்தா அப்படின்னா, அபிக்யான் செயலி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். இதுக்கான சரியான பதில் வந்து நிறைய நேயர்கள் வந்து அனுப்பிட்டே இருக்காங்க. சோ இப்பதான் நான் ரேடியோ வச்சு கேட்கிறேன் அப்படின்னா, உடனே உங்களோட பதில் என்ன அப்படின்றத வந்து ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற அபிஷியல் ஹாப்பி பேஜ்ல வணக்க மக்களை போஸ்டர் கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ஜூலை முதல் வாரம் வந்து பாத்தீங்கன்னா வன மகோத்சவ வாரம் வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. சோ இந்த மரத்தை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லட்டுமா. ஒரு நல்ல வளர்ந்த மரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 118 கிலோ ஆக்சிஜன் வந்து வெளியிடுதான். சோ இந்த ஆக்சிஜனை வச்சு எத்தனை பேர் உயிர் வாழலாம் அப்படிங்கறது, ரெண்டு பேரும் ரெண்டு வருஷம் முழுமையா வந்து ஆக்சிஜன் சுவாசிச்சு உயிர் வாழ முடியும். சோ ஒரு மரத்திலேயே வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்க. நம்ம நிறைய மரங்கள் நட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு ஆக்சிஜன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சோ முடிஞ்ச அளவுக்கு இயற்கையை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா நீங்க எஃபில வந்து உங்களோட பதில போஸ்ட் பண்ணிடுங்க. இந்நிகழ்ச்சியோட எண்டுக்கு கிட்டத்தட்ட வந்துகிட்டே இருக்கும். சோ பதில் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்றேன். அண்ட் இப்ப உங்களுக்காக வில்லு படத்துல இருந்து பாட்டு வருது, கேட்கலாம்.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. வணக்க மக்களே, கேட்டுட்டு இருக்கீங்க. சோ இப்ப நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இன்னைக்கு ஷோல கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, அபெக்யான் செயலி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். இதுக்கான சரியான பதில் குற்றம் தொடர்பான ஒரு தரவு தான், குற்றத்தடுப்பு மற்றும் புலனாய்வு தளம் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுக்கான சரியான பதில் வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க. புதுச்சேரி கோவிந்தன் பேட்டையிலிருந்து வீரமணி பாலன், ராஜபாளையம் பிரபு வீரா, ராமகிருஷ்ணன் கொழுமம் கொண்டான்லிருந்து பூல்வபாளையம் ஆனந்த முருகன், அண்ட் பொன்னியம்பேடு வன்னை கணேசன் ஏ ஹரிஹரன், விளக்கப்பாடி கடலூர் மாவட்டம் வீரா செந்த முருகன், பெரியவாளையம் பெரியவாளையம் ரவிச்சந்திரன் சாந்தி, மதுரை சோ சண்முக சுந்தரம், எரவாஞ்சேரி ஷாகு ஹமீத், லூயிஸ் செல்வராஜ், இந்துமதி கலையரசன், ஏ ஹரிஹரன் ரெண்டு தடவை சொல்லிட்டேன் நினைக்கிறேன் அந்த பேரு, பி கே பூபாலன் பாலா, அண்ட் காரைக்கால் மேல ஓடுதுறையிலிருந்து எஸ் சேப்பு விஜயராகவன், சென்னையிலிருந்து அந்தோனிராஜ், அண்ட் செஞ்சி சிங்கபுரம்லிருந்து கலைவாணி கணேஷ்மா, அண்ட் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து சோமசுந்தர பிரபு. சோ இவங்க எல்லாரும் வந்து கரெக்டான பதில் வந்து கொடுத்திருக்காங்க. எனிவே நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்களோட சரியான பதில் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த நிகழ்ச்சியோட நிறைவு உங்களுக்காக வேலையில்லா பட்டதாரி படத்துல இருந்து பாட்டு வருது, கேட்கலாம்.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் கோதைநாயகி. இந்தோனேஷிய குடியரசின் அதிபர் திரு பிரபுவோ சுபியாந்தோவின் அழைப்பின் பேரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை முதல் வரும் 8ஆம் தேதி வரை அந்நாட்டிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளனர். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று முதல் வரும் 10ஆம் தேதி வரை கத்தார், பஹ்ரைன், குவைத் மற்றும் ஓமன் நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது அந்நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மற்றும் தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இந்தியாவில் கல்லீரல் மற்றும் 2ஆம் வகை நீரிழிவு நோயின் தாக்கம் அதிகரித்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அவர் நேற்று புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றுகையில் இத்தகைய நோய்கள் மிக இளம் பருவத்திலேயே ஏற்படுவதால் இது ஒரு மருத்துவ பிரச்சினை என்பதையும் தாண்டி ஒரு சவாலாக உள்ளது என்று குறிப்பிட்டார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பள்ளிகளில் பணியாற்றி வரும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு இன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெறவுள்ளது. இத்தேர்வை 613 மையங்களில் 167,743 தேர்வர்கள் எழுதவுள்ளனர். வில்லியனூர் சேதராப்பட்டு மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை ஜவஹர் நகர், சுதாகர் நகர், சரநாராயண நகர், பொன்னகர் ஒரு பகுதி, ஜவஹர் நகர் PHB குவார்ட்டர்ஸ், ராகவேந்திரா நகர், வள்ளலார் நகர், பூமியான்பேட் மற்றும் அதனைச் சார்ந்த பகுதிகளில் மின் விநியோகம் தடைபடும் என்று புதுச்சேரி மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: ஹலோ, ஹாய், குட் மார்னிங். நேரம் 8:03:18. இந்த நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பு தோழி ஸ்ரீதேவி. நம்ம புதுவை நிகழ்ச்சி தான் போக போகுது. இதை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என் கூட இன்னொரு ஆர்ஜே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க புதுச்சேரியில ஏதோ ஒரு பிளேஸ்ல இருந்து நிறைய தகவல்களுக்கு கூட, அது மட்டும் இல்லாம அங்க இருக்க நேர்கள் கூட வேற பேச போறாங்க. அவங்க யாரு, எங்கிருந்து அப்படின்னு கேட்டலாம்.
1: நீங்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே பூஜா. ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ஜி ஒவ்வொரு இடங்களுக்கு போய் அந்த இடங்களுடைய சிறப்புகளையும் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய சிறப்புகளையும் மக்கள் கிட்ட பேசியும் அந்த இடத்துடைய தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு நான் வந்திருக்க இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கருவடிக்குப்பம். சோ இந்த கருவடிக்குப்பம் அப்படின்ற பெயர் ஏன் வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய காரணங்களை தாங்க இப்ப நான் உங்களுக்கு சொல்லப்போறேன். புதுச்சேரி கருவட்டிக்குப்பம் அப்படின்ற இந்த இடம் பாத்தீங்கன்னா குருவின் இருப்பிடம் அப்படின்ற சொல்ல இருந்து மருவி வந்ததா சொல்லப்படுது. இந்த பகுதியில வாழ்ந்த குரு சித்தானந்த சுவாமிகள் என்ற சித்தரால இந்த தலம் புகழ் பெற்றிருக்கு. குருவடி என்ற சொல் காலப்போக்கில இருந்து கருவடி அப்படின்னு மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இத வந்து காரணமா சொல்றாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அதாவது குருவடி அப்படின்ற ஊருடைய பெயர் மருவி மருவி கருவடி குப்பமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க.
2: இங்க வந்து காமராஜர் மணிமண்டபம் ஒன்று வந்துருக்கு. இந்த பக்கம் சித்தானந்த கோயில் ஒன்று இருக்கு. இன்னொன்று மெயினாக மெட்ராஸ் ஈஸியாக ரோட்டில் போகணுன்னாக்கா இந்த வழியாக தான் எல்லாரும் போவாங்க வருவாங்க. அது டிராஃபிக் உள்ள நல்ல சுத்தியான ரோடு தான், இது நல்லா தான் இருக்கும் வருவாங்க.
1: ஓகே, ஓகேங்க சார். ஸோ நீங்கள் இந்த ஏரியா அதாவது ஒரு 8 இயர்ஸாக இங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்க. அதுவும் இந்த உதவி பேராசிரியர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஓகே, எப்படி நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான சாருங்களா?
2: ஆமா ஆமா, ஏன்னா பசங்களை படிக்க வைக்கணும், ஒரு அளவுக்கு கண்ட்ரோலா கொண்டு வரணும், அவங்களுடைய ஃபியூச்சர்ஸ்க்காக நம்ம இதெல்லாம் செஞ்சாதான் அவங்களுக்கு எல்லாமே சொல்லிதான் அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய சூழ்நிலை பசங்க இன்னைக்கு இருக்காங்க. நான் சொன்னா புரிஞ்சுக்கிறாங்க. அது வரைக்கும் நல்ல ஸ்டூடெண்டாக இருக்காங்க. ஃபியூச்சர்ஸ் இப்படிதான்ப்பா இருக்கும், இப்படிதான் போகணும் அப்படின்னு எல்லா வழிமுறையும் நம்ம சொல்லி கொடுத்துதான், ப்ராக்டிகாலிட்டி என்னவோ அதுதான் முக்கியமா அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். அது பசங்க நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. சில வாழ்த்துத்தனமான பசங்களும் இருக்காங்க, குறும்பு பசங்களும் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி தான் கொண்டு போயிட்டு இருக்கிறோம்
1: மேடம். இப்ப வந்து பள்ளி அப்படின்றப்ப சின்ன குழந்தைங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்காது. இப்ப கல்லூரின்றப்ப பசங்க கொஞ்சம் மெச்சூர்டான நடந்துப்பாங்க.
2: ஆமாங்க மேடம், கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்காங்க. பட் இது அப்படியே அந்த என்விரான்மெண்ட் டோட்டலா சேஞ்ச் ஆகுறதுனால அவங்களுக்கு ஒரு கைங்க அப்படியே ஃப்ரீ பேடா ஃபீல் பண்ணிடுறாங்க. பட் இப்பதான் அவங்க முக்கியமான காலகட்டத்துக்குள்ள நுழையிறாங்கிறது அது புரிய வைக்கிறதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் இயர் 1 இயர் அது இல்ல அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னாக்கா ஃபியூச்சர்ல நல்லா செட்டில் ஆகிறாங்க பசங்க. நாங்க ஒரு 5-7 இயர்ஸ் தான் பாக்குறோம் நாங்க, இப்போ நல்லாவே செட்டில் ஆயிட்டு இருக்காங்க. இது அந்த புரிய வைக்கணும், அந்த ஒரு புரிய வைக்கிறதில் அதுக்குள்ளதான் அந்த வாத்தியாரங்களுக்கும் மாணவர்களுக்கும் உள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு உண்டான காரணமும் அங்கதான் புரிஞ்சுக்கிற பசங்க. நமக்கு பின்னாடி இவ்வளவு இருக்கு, நமக்கு பின்னாடி இவ்வளவு நடக்கணும், நம்ம இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டு போகணுங்கிற ஒரு புத்திசாலி பசங்க நீங்க நிறைய பேர் வந்துட்டாங்க.
1: நீங்க வித்தியாசமா பாத்தீங்க நிறைய விஷயங்கள் பசங்க கத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க.
2: உண்மைதான், பயங்கர பிள்ளைங்க. அதாவது ஒரு டெக்னிக்கல் வேர்டு சொல்லி இன்டெப்தா அது பசங்களை இதுல நீ கொஞ்சம் பாருப்பான்னு சொல்லும் போது உள்ளுக்குள்ள நோண்டி அது சரிதோ சார் அது சார் சொல்லி அது அவரு அவங்க வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகணும். அப்போ பக்கத்துல இருந்த பையனை நம்மளால ஏன் முடியலங்கிற ஒரு அந்த இன்ஃபிராக்ட் காம்ப்ளெக்ஸ் அவன் உருவாக்கும் போது அவனையும் பூஸ்டப் பண்ணி கொண்டு போயிட்டனாக்க பசங்க நீங்க நல்லா வந்து இது பண்ணிடுறாங்க. என்னன்னு எல்லாமே ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டா ஒரு நமக்கு என்ன டெய்லி ப்ராக்டிக்கல் யூசேஜ் உள்ள இது அவன் என்ன யூஸ் பண்றான் அந்த வழியில அப்படியே கொண்டு போனாக்க இந்த மாதிரிலாம் நாங்க படிக்கும் போது வசதி இல்லைன்னு எங்களுக்கு என்ன ஏக்கமா இருக்கு மேடம்.
1: தனசேகரன்
2: சொல்லிட்டு ஒருத்தர்

0: இருந்தாரு, அருமையான டீச்சர், அவ்வளோ பிராக்டிகாலிட்டி மேன், எதுக்கும் கோபுற மாட்டாரு, அவர் வாயிலிருந்து நோங்கிற ஒரு வார்த்தையும் வராது, அவரு எஸ் எஸ் தான் எதுக்கு இருந்தாலும் எஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான டிஃபிகல்ட்டி சொல்லுவாரு. அங்கதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அது நோங்கிறது இது வேண்டாங்கிறத டிஃபிகல்ட்டியா சொல்லும் போது தான் நமக்கு அது பிராக்டிக்கலா புரியும். ஓஹோ சொல்ல முடியும். இப்ப நான் அந்த டிஃபிகல்ட்டி கொண்டு எப்படி மாத்தணும் ஒரு இன்டென்ஸ் பெரிய, ஆனா அப்படி எல்லாத்துக்கும் பயங்கர
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம். கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912 மின்துறை புதுச்சேரி.
2: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
4: உங்கள் FM ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02
4: நேயர் விருப்பம்.
5: பாடசொல்லி இல்ல உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
3: FM ரெயின்போக்கு
6: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
7: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
8: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
9: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
10: நேரமேட்டு மணி 11:49 நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடல் உங்களுக்காக தர்பார் படத்திலிருந்து.

0: while the new EV policy in the state capital has also gained traction. Hindustan Times writes, India overcame crisis on refining prowess. Will keep building, says Prime Minister. The Hindu notes, Modi inaugurates semiconductor facility in Gujarat. The Sunday Express headlines, new EV policy empowers middle class. Delhi transforming has chosen a new direction for cleaner, more modern future. Sunday Times informs, City Court cites Supreme Court order, denies bail to Sharjeel Umar. Telegram told to act against piracy or face action, writes the Economic Times. And finally, indeed, love knows no bounds. The Sunday Express writes about one Zeeshan Ahmed who crossed the LOC to meet his love, Ira Majid. The two had fallen in love over Snapchat. A month after he crossed LOC for love, 22-year-old POK man sent back. And with that, it's back to you, Saira.
1: Thanks, Pramod. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Modi launches next phase of regional air connectivity scheme Viksit Udaan to give fillip to air travel in Tier 2 and Tier 3 cities. Government hikes onion procurement price for price stabilization buffer by 13% to boost farmer income. IMD says monsoon rains will continue to lash large parts of the country over the next few days. Australian Prime Minister Anthony Albanese hails India as key economic partner ahead of Prime Minister Modi's visit. And in football, France and Morocco enter quarterfinals of FIFA World Cup. And with that, we end the morning news. Have a great day.
2: நேயர்கள் கேட்டதோ ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:13.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: கருவடி குப்பத்துல இருந்துதான் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொன்னாங்க. ஏன் அதோடைய பெயர் காரணம் அப்படின்ற மாதிரி, அது மட்டும் இல்லாம நேர்கிட்டயும் பேசுறதுக்கு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் அந்த ஏரியால இருக்கீங்களோ நம்ம பூஜா கிட்ட போயிட்டு வந்து சூப்பரா அங்க நிறைய தகவல்கள் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா ஷேர் பண்ணலாம், பேசிடலாம்.
6: வெல்கம் பேக் டு தி ஷோ. இது நம்ம புதுவை ஷோ. இன்னைக்கு நம்ம புதுவை ஷோ பாத்தீங்க அப்படின்னா கருவடி குப்பம் இந்த இடத்துல இருந்தாங்க போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பல சிறப்பான விஷயங்கள் இருக்கு. ஆமா, சித்தானந்தா கோயில் இருக்கு, அதே மாதிரி காமராஜர் மணிமண்டபம் அமைஞ்சிருக்கு. பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபம் பாத்தீங்கன்னா இந்த பாண்டிச்சேரியில கருவடி குப்பம் சித்தானந்தா கோயில் பக்கத்துல அமைஞ்சிருக்கு இல்லைங்களா. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த ஏரியால இருக்கிறவங்க யாரு கேட்டீங்கனாலுமே எங்க உங்க ஏரியாவுடைய அடையாளமா ஏதாவது ஒரு இடத்த சொல்லுங்க அப்படின்னா நிச்சயமா வந்து இந்த மணிமண்டபத்தை சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த மணிமண்டப வளாகத்துல பாத்தீங்கன்னா விசாலமான நூலகம், திறந்த வழி அரங்கம் மற்றும் சிறந்த உள்கட்டமைப்பு வசதிகள் அமைஞ்சிருக்கு. கல்வி மற்றும் சமூக பணிகளுக்காக பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட இடம் அப்படின்னே இதை சொல்லலாம். ஸோ இதற்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாண்டிச்சேரியில இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு சென்டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்கதான் அமைஞ்சிருக்கு. ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா அட்மிஷன் டைம் இல்லைங்களா. ஆமா, இந்த இடம் கொஞ்சம் பரபரப்பா தான் இருக்கு, ஆனா சண்டேன்றதுனால கொஞ்சம் அமைதியா தாங்க இருக்கு. ஸோ நம்மளோட பேச ஒருத்தவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட பேசலாம். ஹாய் மேம், குட் மார்னிங்.
7: குட் மார்னிங்,
6: உங்க பேர் சொல்லுங்க மேம்.
7: நவ்யா.
6: நவ்யா மேம், என்ன பண்றீங்க?
7: நான் வந்து ஐடி டெவலப் பண்ணிட்டு இருக்கேன்.
6: பாண்டிச்சேரி

0: பேசுறீங்களே, எப்பவுமே இப்படிதானே நீங்க?
1: இல்ல இல்ல, அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் நான் வந்து ஆம்பிவர்ட் மாதிரி பழகிட்டேன்னா பேசுறேன்.
0: கோயில் விரும்ப மாட்டாங்க இல்லைங்களா, வேற எங்கேயும் வெளியில போகணும்னு யோசிப்பாங்க. அது நீங்க ரொம்ப பக்தி மயமா பக்தி பரவசமா சொல்றீங்க, நான் கோயில் எல்லாம் போவேன் சொல்லி. ஓகே சார், கோவில் தவிர்த்து வேற எங்கெல்லாம் போவீங்க?
1: கோயில் தவிர்த்து இது கொஞ்சம் சென்டர் பாயிண்ட் தானே, ஸோ அதனால இங்க இருந்து பீச் போறது.
0: ஓகே, பீச் அடிக்கடி போவீங்க. சரி, ஃப்ரெண்ட்ஸோட போவீங்களா இல்லை நீங்க மட்டும் தனியா, இல்லை ஃபேமிலியோடயவா?
1: ஃப்ரெண்ட்ஸோட நிறைய
0: போவேன். ஓகே, ஹலோ. கட் அண்ட் ரைட்டா நான் ஒரே வார்த்தையில தாங்க பேசுவேன். நீங்க ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க நம்ம. ஓகே சொல்லுங்க. சரி, இந்த ஏரியா சுற்றி சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிளேசஸ் இருக்கு. அதாவது கோயில் இருக்கு, நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு, காமராஜர் மணிமண்டபம் இருக்கு. இங்க இருந்து ஈஸியா போகணும் அப்படின்னா இதுதான் மெயின் வழி இல்லைங்களா? இப்ப நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா ஷாப்பிங் அப்படின்றப்ப நீங்க எங்க போவீங்க?
1: ஷாப்பிங்னா இங்க இருந்து முத்தியால்பேட்டா நியரஸ்ட். ஏதாவது கிராசரிஸ் அந்த மாதிரி இருக்கலாம் வாங்கணும், முத்தியால்பேட்டை கொஞ்சம் நிறைய விஷயம் வாங்கணும்னா பாண்டி டவுன் அந்த சைட்ல போறதுதான்.
0: ஓகே, ஸோ இப்ப வந்து ஜாப் போயிட்டீங்க இல்லைங்களா, உங்க ஸ்கூல் லைஃப் இல்ல காலேஜ் லைஃப் இது ரெண்டுத்துல எதை நீங்க மிஸ் பண்றீங்க ரொம்ப?
1: அவங்க இருக்கிறப்ப நமக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கேன். ஆனா என்னன்னா ஸ்கூல்ல இருந்தாலே பாண்ட் வந்து திருப்பியும் அவங்க போகும்போது இல்லை, ஏன்னா அவங்க வரும்போது அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அங்கே வந்துட்டாங்க. ஆனா நான் போகும்போது என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அங்க பெருசா யாரும் இல்லை வச்சுக்கோங்களேன். அதனால என்னாச்சுன்னா பேசுறோம், ஹாய் பாய் அதெல்லாம் இருக்கு, ஆனா வந்து அந்த அந்த பழைய பாண்ட் வந்து இருக்க
0: மாட்டேங்க. நேர்களே, கருவடி குப்பம் இந்த ஏரியால இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம ஷோ போயிட்டு இருக்கு. ஸோ கருவடி குப்பம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் பற்றின நிறைய தகவல்களை உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ மீண்டும் இணையலாம். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
2: காய்ச்சல், கடுமையான மூட்டுவலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
3: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
4: நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வருது, பட்டாசு படத்திலிருந்து. நேரம் 8:36.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. நம்ம புதுவை நேரம் 8:40:49 நம்மளுடைய ஆர்ஜே பூஜா கிட்ட பேசிடலாம்.
3: இப்ப நேர்களே, இந்த நிகழ்ச்சி பாத்தீங்க அப்படின்னா கருவடி குப்பம் இந்த இடத்துல இருந்தானே போயிட்டு இருக்கு. இப்ப புதுச்சேரி அப்படின்னு சொன்னாலே நிறைய கோயில்கள் நகரம் இல்லைங்களா? நம்ம ஊரை சுத்தி சுத்தி நிறைய கோயில்கள் இருக்கும். அதுலயும் குறிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய கருவடி குப்பம் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு சித்தானந்த சுவாமிகள் கோயில் அமைஞ்சிருக்கு இல்லைங்களா. இந்த கருவடி குப்பம் இந்த இடத்துக்கான பெயர் வந்ததற்கான முதன்மையான காரணமே இந்த கோயில் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்மளோட பேச ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்க, அவர்கிட்ட பேசிக்கலாம். வணக்கம். அவர் பாத்தீங்க அப்படின்னா பேட்டோட போயிட்டு இருந்தாருங்க விளையாடுறதுக்கு. அவரை புடிச்சு நிக்க வச்சவனே பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாரு. சிஸ்டர், நான் போற விளையாடுறதுக்கு அப்படின்னாரு. என்னப்பா ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டு உங்க ஏரியாவுடைய ஸ்பெஷல சொல்லிட்டு போங்க அப்படின்னு அவரை புடிச்சு வச்சிருக்கோம். உங்க பேர் சொல்லுங்க தம்பி. ஓகே, என்ன பண்றீங்க? கிரிக்கெட் விளையாட போறீங்க? இப்ப ரைட்டு, கிரிக்கெட் விளையாட போறதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணிருக்கீங்க இல்லைங்களா? எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? சும்மா இருக்கீங்க? என்னங்க இது, இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க. ஓகே, காலேஜ் ஜாயின் பண்ணோம் இல்லையா? ஓகே, இன்ஜினியரிங்கா டாக்டர் சேரணும்னு ஐடியா பண்ணிருக்கீங்களா? டாக்டர். ஓகே, அப்ப நீட் எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்க? வாவ் வாவ், சூப்பர் சூப்பர். ஓகே சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்களா இந்த ஏரியால?
4: ஆமாங்க சார்.
3: ஓகே, எங்க போய் விளையாடுவீங்க?
4: அங்க பின்னாடி கிரவுண்ட் ஒன்று இருக்கும்ல, அங்க
3: இருக்கா? ஓகே, எப்படி அடிக்கடி வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போவீங்களா இல்ல வீட்டுல வந்து பிடிச்சு வச்சிருக்காங்களா? அதெல்லாம் கிடையாது, சும்மா ரொம்ப வெயிலா இருக்கு, அடிக்கடி எல்லாம் வெளில போக கூடாது அப்படின்னு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களா வீட்டுல?
4: ரொம்பவே சொல்லுவாங்க.
3: ஆனா ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி தெரியலையா? அதையும் தாண்டி இவ்வளவு காலையில பேட்டும் சைக்கிளுமா வந்திருக்கீங்களே.
4: அச்சோ,
3: வீட்டுக்கு போனா அடிவிட

0: யாரு ஸ்ட்ரிக்ட் உங்க வீட்டுல, உங்க அம்மாவா அப்பாவா?
1: ரெண்டு பேருமே ஸ்ட்ரிக்ட் தான் இருக்கோம்.
0: ரெண்டு பேருமே ஸ்ட்ரிக்ட். ஓகே ஓகே. சரி சொல்லுங்க, பீச்சுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. சினிமா பாக்குற பழக்கம் இருக்கா? சினிமா பாப்பீங்களா? ஓகே. ரீசெண்டா பார்த்த படம் என்ன?
1: ஐ ஸ்டோரி.
0: ஐ ஸ்டோரி. ஓகேப்பா, தேங்க்யூப்பா. இப்ப நேர்களை மீண்டும் இணையலாம். இதேசம் ரெயின்போ புதுவை 92.8 நம்ம புதுவை.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: பிற்பகல் 3 மணிக்கு.
4: மை நேம் இஸ் தீவாகவசினி. ஹாய், நான் தான் செட்டி போல. நான் உங்ககிட்ட விட்டிக்கதை சொல்ல
5: போறேன்.
4: ஹாய், நான் கிருஷிகா பேசுறேன். நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
2: ரெயின்போ கிட்ஸ். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: பாடல் கேட்கலாம். கண்ணும் கண்ணும் கொள்ளை எடுத்தால் படத்தில் எடுத்து.
7: என்ன மச்சி, ஓகேவா?
8: எஸ் மச்சான், நான் ஒரு பையனை கட்டி பிடிக்கிறது இதுவே கிடையாது.

இங்கே தான் இந்த பசங்க மாதிரி தான் நானும் வளர்ந்தேன். நம்ம கொடுக்கறது ஒரு சின்ன விஷயமா தான் தெரியும், ஆனால் இந்த பசங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். லைஃப்பில் எல்லாருக்கும் வேணுங்கிறது தானே கிடைக்கும், ஆனால் இங்கே மற்றவங்களுக்கு வேண்டாங்கிறது தான் கிடைக்கும். நான் இன்னைக்கு எனக்குன்னு ஒரு லைஃப் லீட் பண்ணுறேன்னா இந்த ஹோமம் மதுரம் தான் காரணம். இந்த இடம்

0: பிடிச்சிருக்கா எடுத்துக்கோ. பிரைஸ் டாக் பார்க்கல.
1: ஹே, நான் இன்னைக்குமே பிரைஸ் பார்த்து எடுத்தது இல்லை, சைஸ் பார்த்து தான் எடுப்பேன். டொனேஷனுக்கு வர துணியை மொத்தமாக கொண்டு வந்து கொட்டுவாங்க, எங்கள் சைஸுக்கு ஏற்றதை

0: 9:15. பூஜா
1: நேயர்களே, நம்ம புதுவை நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு கிட்டத்தட்ட வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமா, இன்றைய ஷோ பாத்தீங்க அப்படின்னா கருவடி குப்பம் இந்த ஏரியாலதான் போயிட்டு இருக்கு இல்லைங்களா. சோ நிறைய நேயர்கள் நம்மளோட பேசினாங்க, இந்த ஏரியாவுடைய சிறப்புகளை சொன்னாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்க இருக்கக்கூடிய காமராஜர் மணிமண்டபத்தை பத்தி நிறைய பேர் சொன்னாங்க. அதே மாதிரி சித்தானந்த சுவாமி கோயில் இருக்கு இல்லைங்களா, அதுவும் இந்த ஏரியால ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏரியாவை சுத்தி சுத்தி பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஷாப்ஸ் இருக்கு, அதுவும் பழைய கடைகளா இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு வந்து ஒரு நம்ம பர்ச்சேஸ் பண்ற போற அளவுக்கான கடைகள் இருக்கா அப்படின்னா கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கு. ரெசிடென்ஷியல் ஏரியா வந்து இது சுத்தி இருக்கிறதுனால மளிகை கடை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க நிறைய அமைஞ்சிருக்கு. இந்த ஏரியா மக்களும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்வீட், நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மளோட பேசின அத்தனை நேர்களுக்கும் ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிட்டு இன்றைய நம்ம புதுவை ஷோவை நிறைவு செஞ்சிருக்கிறேன். நான் உங்க ஆர்ஜே பூஜா, டேக்கரன் பபாய்.
0: நிகழ்ச்சி நிறைவா பாடல் கேட்கலாம், தாராள பிரபு படத்திலிருந்து.

0: நீங்க சொல்லிட்டே
1: அப்படியே பேசிட்டாலும்.
2: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நட்டாம சினிமாக்கு போலாங்களா?
0: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்ல செல்லாது.
2: நட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு.
0: ஏடா 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்ல செல்லாது.
4: டாட்டா
0: சொல்றாங்க,
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
0: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஒன்றா வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.
5: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
6: நேரம் 8:55 நிமிடம்.
7: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கா சைபால், இதையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
8: சைபால்
9: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
10: ஒருத்தர் மனசுல நிம்மதி இல்லாம உட்கார்ந்திருந்தார். என்ன சார் விஷயம் அப்படின்னு விசாரிச்சேன். அகலக்கால் வச்சுட்டேன், அதுதான் அவதி போடுறேன்னார். விவரமாக சொல்லுங்கன்னு வீடு கட்டணும்னு ஆரம்பித்தேன், வேலை பாதியிலேயே நிற்கிது, கையில் பணம் இல்லை அப்படின்னார். இது மாதிரி ஆசாமிகள் பல பேரை நீங்கள் பார்த்துருக்கலாம். இவங்கள்லாம் சுலபமாக மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. மன உளைச்சல் அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோமே, அதுக்கு அடிப்படையான சில காரணங்கள் உண்டு. அதாவது மிகையாக திட்டமிடுதல் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணம். நடைமுறை சாத்தியம் என்னங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு எந்த திட்டத்தையும் தீட்டணும், அப்போ தான் அது சரியாக வரும். ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா, ஒரே நேரத்தில் பல்வேறு செயல்களில் ஈடுபடுறது. தொலைபேசியில் பேசிக்கிட்டே, கையில் இருக்கிற கடிதத்தை படிச்சுக்கிட்டே, எதிரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவருக்கும் அப்பப்போ பதில் சொல்லிக்கிட்டு, மனசில் பல்வேறு சிந்தனைகளை அப்படியே ஓட விட்டுக்கிட்டு இருக்கிறது, இதுவும் மன அழுத்தத்தை உண்டாக்குது. மூணாவது காரணம், எதுலேயும் வெற்றி மட்டும் எதிர்பார்க்குற ஒருதலை பட்சமான ஆர்வம். நாம் தொட்டதெல்லாம் வெற்றியாகவே முடியணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க ஏதாவது ஒன்றில் தோல்வியை கண்டால் தோண்டு போயிடுறாங்க. எப்படியும் முடியலாம்ங்கிற எண்ணம் ஏற்கனவே நமக்குள்ளே இருந்துட்டுதுன்னா அந்த அவஸ்தை வராது. அதனால் அதுவும் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு குணம். மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு இன்னொரு காரணம், எதையும் வேகமாக செஞ்சுடணும் அப்படிங்கிற துடிப்பு. அந்த துடிப்பே மனசை அழுத்த ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு காரியத்திலையும் தாமதமோ இடையூறோ ஏற்பட்டால் அதை பொறுத்துக்கிற மனப்போக்கம் வேணும். அது இல்லாதவங்க அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. சில பேர் வேலை வேலைன்னு எந்த நேரம் பார்த்தாலும் வேலையே கதின்னு கிடப்பாங்க. பொழுதுபோக்குக்கோ உடற்பயிற்சிக்கோ குடும்பத்தில் உள்ளவங்க அல்லது நண்பர்கள் கூட கலந்துரையாடவோ கொஞ்சம் கூட நேரம் ஒதுக்க மாட்டாங்க. இந்த சுபாவம் மன அழுத்தத்தை உண்டு பண்ணும். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து விடுபடுறது எப்படின்னு யோசிக்கணும். வல்லுநர்கள் இது தொடர்பாக சில யோசனைகளை சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது என்னென்னா, வாழ்க்கைங்கிறது பிரச்சனைகளால் பின்னப்பட்ட ஒன்று, அது எப்போவுமே முடிவடையாத ஒரு தொடர்கதை அப்படிங்கிறத முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். ஒரே நேரத்தில் ஒரு காரியத்தில் மட்டுமே நாம் கவனம் செலுத்தணும். அடுத்தவங்க காரியத்தில் தலையிடப்படாது. எதையும் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மை நாமே கேட்டுக்க வேண்டிய கேள்வி ரெண்டு. ஒன்று, நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமானதா? ரெண்டாவது, நான் சொல்கிறத அவங்க கேட்குறதுக்கு ஆசைப்படுறாங்களா? நான் பேசுகிறதுக்கு அது சரியான நேரம்தானா? இதை யோசித்து பார்த்ததுக்கப்புறம் எதையும் பேச ஆரம்பிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வளைந்து போகிற சுபாவத்தை வளர்த்துக்கணும். நம்ம நேரம் வந்து விலை மதிப்பு இல்லாதது, அதை வந்து வீணாக்கப்படாது. சிரிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, முகத்தில் கொஞ்சம் புன்முறுவலாவது காட்டணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்தவங்க ஏதாவது செஞ்சால் உடனே நன்றி சொல்ல மறக்கக்கூடாது. தினமும் கொஞ்சம் நேரத்தை தனிமையில் செலவு பண்ணணும். மன உளைச்சல்லேருந்து விடுபடுறதுக்கு 3 முக்கிய வழிகள் சொல்கிறாங்க. அதை சுருக்கமாக ரெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர்இடி ஆங்கில எழுத்தில். அந்த முதல் எழுத்து ஆர், அது என்னென்னா ரிலாக்ஸேஷன், அதாவது இடை ஓய்வு. ரெண்டாவது இ வந்து எக்ஸர்சைஸ், உடற்பயிற்சி. மூணாவது டயட், திட்டமிட்ட உணவு முறை. அதனால் தியானம், மூச்சு பயிற்சி இதெல்லாம் வந்து இந்த இடை ஓய்வுக்கு வழிகள். எந்த வேலையையும் தொடர்ந்து செய்யக்கூடாது, எல்லார்கிட்டேயும் கலகலப்பாக பழகணும். மாதத்துக்கு 1 நாளாவது குடும்பத்தோடு வெளியில் போயிட்டு வரணும். சுலபமான உடற்பயிற்சிகளை செய்யலாம். உடற்பயிற்சிங்கிறது நமக்காக நாம்

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
1: என்ன சொல்றது?

0: செய்கிற ஒரு நீண்ட கால முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அளவோடு சாப்பிட்ணும், மெதுவாக சாப்பிட்ணும். இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டால் மகிழ்ச்சியாக வாழலாம். சில பேர் சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது உண்டு. ஒரு குண்டு ஆசாமி சாப்பிட உட்காந்தார், முதல்ல ஒரு மாத்திரை சாப்பிட்டார். எதுக்குன்னு கேட்டோம், பசி எடுக்கிறதுக்குன்னார். சாப்பிட்டு முடித்தார், பிறகு மறுபடியும் ஒரு மாத்திரை சாப்பிட்டார். இது எதுக்குன்னு கேட்டோம், சாப்பிட்டது ஜீரணமாகிறதுக்கு அப்படின்னார்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: தொடர்வது காலை 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஜஸ்தானின் பலோத்ராவில் சுமார் 1.06 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை நேற்று தொடக்கி வைத்தார். மேலும் பலோத்ராவில் உள்ள பச்சபத்ராவில் இந்தியாவின் முதல் பசுமை வெளி ஒருங்கிணைந்த சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ கெமிக்கல் வளாகத்தை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்த அர்த்தமுள்ள விவாதங்கள், உரையாடல் மற்றும் முடிவெடுப்பதில் இந்த கூட்டத்தொடர் கவனம் செலுத்தும் என்றும் அவர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி ராஜஸ்தானில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசுகையில், எத்தனால் என்பது ஒரு புதிய கருத்து அல்ல என்றும் அது ஒரு 100 ஆண்டுக்கும் மேலாக பயன்பாட்டில் உள்ளது என்றும் கூறினார். புதுச்சேரியில் பிஎஸ்சி நர்சிங் படிப்பில் உள்ள அரசு ஒதுக்கீட்டிற்கான 558 இடங்களை நிரப்புவதற்கான நுழைவுத் தேர்வு இன்று 9 மையங்களில் காலை 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை நடைபெற உள்ளது. இத்தேர்விற்கு 2312 பேர் விண்ணப்பித்துள்ளனர். தேர்வர்கள் முறைகேடுகளில் ஈடுபட்டால் எதிர்காலத்தில் நடத்தப்படும் அனைத்து தேர்வுகளிலும் பங்கேற்க தடை விதிப்பது உட்பட கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. வில்லியனூர் சேதராப்பட்டு மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை ஜவஹர் நகர், சுதாகர் நகர், சரநாராயண நகர், பொன்னகர் ஒரு பகுதி, ஜவஹர் நகர் பிஹெச்பி குவார்ட்டர்ஸ், ராகவேந்திரா நகர், வள்ளலார் நகர், பூமியான்பேட் மற்றும் அதனைச் சார்ந்த பகுதிகளில் மின் விநியோகம் தடைபடும் என்று புதுச்சேரி மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பாட்டையும் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அடுத்து உங்களுக்காக கலைஞன் படத்துல இருந்து தான் பாடல் பிளே ஆக போது, கேட்கலாம்.

0: கணக்கு வழக்கேது இதுக்கு இசை கொடுத்து குறையாது எனக்கு.
1: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்க.

0: இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜி கோல்ட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்பு இன்றே தொடங்குங்க.
1: புதுச்சேரி மக்களே, உங்க வீட்டு மின்சாரம் இப்போ ஸ்மார்ட். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. ஃபியூச்சர்ல சோலார் கனெக்ஷன் தேவைகளுக்கும் முழு தயார் நிலை இருக்கும் ஸ்மார்ட் டெக்னாலஜி. கால் 9489080307.
2: மின்துறை புதுச்சேரி அரசு. இது சாதாரண சேஞ்ச் இல்ல, ஸ்மார்ட் அப்கிரேட்.
3: வெல்கம் பேக் டு த ஷோ. 9:33 ஆகுது. சோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ நிகழ்ச்சியில முதலா எந்த நேயருக்காக நம்ம பாட்டு கொடுக்க போறோம் அப்படின்னா நன்னிலம் நாராயணன். சோ இவர் வந்து ஜெர்மன் பெர்லின் நகரத்துல இருந்து நன்னிலம் நாராயணன் அப்படின்னு போட்டிருக்காரு. மேபி ஜெர்மன் போயிருக்காங்களா என்னன்னு தெரியல. அண்ட் காரைக்குடியில இருந்து கனகவல்லி, கல்யாண், அஸ்வினி, வெண்பா, ஆதிரா. சோ இவங்க எல்லாருக்காகவும் அயலான் படத்துல இருந்து தான் பாட்டு வருது. சோ இந்த ஷோல நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படின்ற நம்பருக்கு.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இணைய வழி நேயர் விருப்பம் கேட்டு இருக்கீங்க. அடுத்ததா விஜய் ஆண்டனியோட மியூசிக்ல விஜய் ஆண்டனி தினேஷ் கனகரத்னம் இணைந்து பாடிய பாடல் உங்களுக்காக நினைத்தாலே இனிக்கும் படத்துல இருந்துதான் வருது. சோ இந்த பாடல விரும்பி கேட்டு வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க தேனி மாவட்டம் பொம்மி நாயக்கன் பட்டியிலிருந்து செல்வம்.
2: You know, ladies, it's time to show some real love.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம்னு இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: விருப்பம் கேட்டு இருக்கீங்க நம்ம FM Rainbow. சோ இந்த ஷோல நீங்க உங்களோட மனசுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணும் அப்படின்னா அந்த பாட்டை டைப் பண்ணி உங்களோட பேர் மற்றும் ஏரியாவோட 7598510505 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு. வேட்டைக்காரன் படத்துல வந்து இந்த பாடல விரும்பி கேட்டு வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க மாதவரம் பால் பண்ணையிலிருந்து சரஸ்வதி பத்மநாபன்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: வெல்கம் பேக் டு த ஷோ. 9:47 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் தான் கேட்டு இருக்கீங்க. சோ உங்களுக்கு பிடிச்ச பாடலாம் நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டிருக்கீங்க, என்ன அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். சோ அடுத்ததா உங்களுக்காக சிற்பியோட இசையில மனு சித்ரா பாடிய பாடல் மேட்டுக்குடி படத்துல இருந்துதான் வருது. சோ இந்த பாடலை விரும்பி கேட்டு வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க தெற்கிருப்பில இருந்து மணிகண்டன். அண்ட் நீங்களும் உங்களோட பிடிச்ச பாட்டை சீக்கிரமா வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படின்னு சொன்ன நம்பருக்கு.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: விருப்பம் கேட்டு இருக்கீங்க. கோவை வடவள்ளியிலிருந்து லூயிஸ் செல்வராஜ்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

வெல்கம் பேக் டு த ஷோ. இணைய வழி நேயர் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் இப்ப 9:39 ஆகுது. சோ நிகழ்ச்சியில அடுத்ததான் உங்களுக்காக டீமான செயல மதுஸ்ரீ நரேஷ் ஐயர் பாடிய பாடல் உங்களுக்காக லீ படத்துல இருந்துதான் வருது. சோ இந்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க கடலூர் ஓட்டில இருந்து சுரேஷ். அண்ட் நீங்களும் உங்களோட மனசுக்கு பிடிச்ச பாட்டை இந்த ஷோட கேட்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படின்ற நம்பருக்கு.

9:44 இணைய வழி நேயர் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ நிகழ்ச்சியில அடுத்ததா தேனி மாவட்டம் ஆண்டிப்பாட்டிலிருந்து செந்தில் குமரனுக்காக தான் அடுத்த பாட்டு வருது. ஜீன்ஸ் படத்திலிருந்து கேட்கலாம்.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

மணி நேயர் விருப்பம் கேட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சோ நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக காற்றே என் வாசல் வந்தாய் அப்படின்ற ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு ரிதம் படத்துல இருந்து. சோ இந்த பாடலை யாரெல்லாம் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா புதுச்சேரி கோவிந்தன் பேட்டையில இருந்து பாலமுருகன்.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. சோ இன்னைக்கு நம்ம ஷோல நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் பண்ணிருந்தாங்க, பட் எல்லாருக்கும் நம்மளால பாடல் பிளே பண்ண முடியல. கும்பகோணம் சுந்தர பெருமாள் கோயிலிருந்து கலை துரைராஜன், கூடுவாஞ்சேரியிலிருந்து சி கனகராஜ், மணலிமாறன், தமிழ்மாறன், வெற்றிமாறன், ஆண்டிப்பட்டியிலிருந்து ஆராதனா, அஷ்மிதா அஷ்மித்ரன், பஞ்சோட்டியிலிருந்து அரந்தாங்கி ஐயப்பன், திருமழிசையிலிருந்து நாகராஜ், அஸ்வினி ஹஷ்மிதா, தோஹித் அரசன், நிலானி ஹரிணி, தேவிகாபுரம்லிருந்து வீரமணி, அண்ட் நாகர்கோயிலிருந்து மந்திரமூர்த்தி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சி மங்கலம் கிராமத்திலிருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன், செஞ்சி சிங்கவரம்லிருந்து கலைவாணி கணேஷ்மா, அண்ட் கூத்தப்பாக்கம் கடலூர்லிருந்து சோனாட்சி சிவகுமார், தேனி மாவட்டம் பண்ணைப்புறம்லிருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரித்தன்தாசன், கல்கி சிதம்பரத்திலிருந்து குருமாம்பேட்டிலிருந்து இந்து. சோ இவங்களை இன்னும் நிறைய பேர் வந்து மிஸ் ஆயிருக்கா என்ன அப்படின்னு தெரியல. சோ நிகழ்ச்சியில இவங்களுக்கு எல்லாம் வந்து நம்மளால பாடல் வந்து கொடுக்க முடியல.

0: டோன்ட் வரி, 6:20 இருக்கு உங்களுக்காக வந்து மனம் விரும்புதே ஷோ இருக்கு. இந்த ஷோல நீங்க உங்களோட மனசுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாம். தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஜஸ்தானின் பலோத்ராவில் சுமார் 1.06 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை நேற்று தொடக்கி வைத்தார். மேலும் பலோத்ராவில் உள்ள பஞ்சபத்ராவில் இந்தியாவின் முதல் பசுமைவெளி ஒருங்கிணைந்த சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ கெமிக்கல் வளாகத்தை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று முதல் வரும் 10ஆம் தேதி வரை கத்தார், பக்ரைன், குவைத் மற்றும் ஓமன் நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது அந்நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மற்றும் தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி ராஜஸ்தானில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசுகையில், எத்தனால் என்பது ஒரு புதிய கருத்து அல்ல என்றும் அது ஒரு 100ஆண்டுக்கும் மேலாக பயன்பாட்டில் உள்ளது என்றும் கூறினார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெங்காயத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1875 ரூபாயிலிருந்து 2125 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அம்மாநில மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா தனிஷா கோட்டாச்சி இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் அங்கர் பட்டார்ஜி ஸ்வஸ்திகா கோஷ் இணையும் இறுதி ஆட்டத்திற்கும் முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10:58 மணிக்கு.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் சொல்லிக்கொள்ளும் நான் உங்கள் அன்பு தோழி ஸ்ரீதேவி. நேரம் 10:03:28. இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ.

இன்னைக்கு ஒரு சூப்பரான கேம் ஷோ, அதாவது ஜி கே கொஷின்ஸோட நான் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கேம் ஷோல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஆன்சர் தெரியும் அப்படின்னா நீங்க டயல் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றொரு எண் 2275233. இதுல எந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பத்மஸ்ரீ விருது வழங்கினாங்க இல்லையா, அந்த பத்மஸ்ரீ விருதுல தமிழ்நாட்டை சேர்ந்த 13 பேருக்கு வழங்கப்பட்டது. அந்த 13 பேர்ல பாத்தீங்கன்னா ஒரு இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த 13 பேரு எதுக்காக வாங்கினாங்க அப்படின்றது தான் இன்றைய பொது அறிவு வினாக்கள் உங்களுக்காக. நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்தலாம், என்கேஜி படத்திலிருந்து.

0: மின் இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: இன்னைக்கு தமிழகத்தை சார்ந்த பத்மஸ்ரீ விருது பெற்ற 2026 அவங்களுடைய பெயர்கள் சொல்ல, அவங்க எந்த துறைக்காக வாங்கினாங்க அப்படின்றதா நம்ம நேயர்கள் ஆன்சரா சூப்பரா ஷேர் பண்ண போறாங்க. சொன்ன வேகத்துல ஒரு நேயர் வந்திருக்காரு. வணக்கம்
2: அனைவருக்கும், காலை வணக்கம்.
1: சொல்லுங்க சார், யார் இங்கிருந்து?

0: மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
1: ஓகே, ரெடியா இருக்கீங்களா?
0: தயாரா உள்ள.
1: ஓகே, காமகோடி.
0: அவர் வந்து ஐஐடி மெட்ராஸ் டைரக்டர். கணிப்பு மற்றும் தொழில்நுட்பத்துறைக்கு அவர் பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்கார்.
1: சூப்பர். கணினி தொழில்நுட்ப ஆராய்ச்சிக்காக வந்து வாங்கினது அப்படின்றது சரியான விடை. எஃப்எம் ரெயின்போவின் பாராட்டுக்கள் சார் உங்களுக்கு.
0: மிக்க மகிழ்ச்சி, நன்றி.
1: நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கலாம். அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2271760 மற்றொரு 2275230. அசுரன் படத்திலிருந்து பாடல் வருது, கேட்கலாம்.

0: 10:13:43 கெட் சைட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம எந்த மாதிரியான கேள்விகள் நேரிட்ட கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2026 பத்மஸ்ரீ விருது பெற்ற தமிழர்கள் அவர்களுடைய பெயரை சொல்ல, அவங்க எந்த துறைக்காக வாங்கினாங்க அப்படின்றத நம்ம நேயர்கள் கண்டுபிடிச்சு ரொம்ப அழகா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நேயர் வந்திருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ,
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
1: வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நிலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன். நீங்க ரெடியா இருக்கீங்களா?
1: ரெடியா காத்துட்டு இருக்கேன் மேம். எனக்கு சூப்பரான கேள்வி என்ன கேட்க போறீங்க?
0: உங்களுக்கு வந்து சிவசங்கரி விருது பெற்ற பத்மஸ்ரீ விருது வாங்கின சிவசங்கரி.
1: மேம் இதுக்கு எதுக்காவது க்ளூ கொடுங்களா மேம்? இவங்களுக்கு
0: நம்முடைய தாய்மொழி,
1: தாய்மொழி ஓகே, தமிழ் இலக்கண எழுத்தாளர், கரெக்டா?
0: தமிழ் இலக்கிய எழுத்தாளர், இலக்கணத்தை
1: தமிழ் இலக்கிய எழுத்தாளர், அதற்கான விருது அப்படிங்கிறது தான் சிவசங்கரி மேம் பெற்றாங்க.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. புகழ்பெற்ற தமிழ் இலக்கிய எழுத்தாளர் அப்படின்றதுக்கு தான் அவங்க வந்து அவார்டு.

0: வாங்கியிருக்காங்க. இப்ப உங்களுக்கு ஒரு அவார்டு, சூப்பர் ஆன்சர் கண்டுபிடிச்சீங்க.
1: பாராட்டுக்கள். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு க்வெஸ்சன்ஸ் எல்லாம். அந்த யார் யாரெல்லாம் அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணி பாக்குறதுக்கு இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லையா?
0: கண்டிப்பா. தேங்க்யூ, தேங்க்யூ சார்.
1: தேங்க்யூ மேம், பை பை.
0: நிகழ்ச்சியுடன் நீங்களும் பேசலாம், நீங்களும் கலந்துக்கலாம். அதுக்கு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2271760 மற்றொரு எண் 2275230. இப்ப உங்களுக்காக பாடல் கேட்கலாம்.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறி இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரம் 10:20:29. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு பத்மஸ்ரீ விருது பெற்ற தமிழர்கள் யார் யார் அப்படின்ற பேர் சொல்ல, அவங்க எந்த துறைக்காக வாங்கினாங்க அப்படின்றத நேயர்கள் நம்ம கிட்ட ஆன்சரா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம், ராஜகோபால் பேசுறேன் மேடம்.
2: வில்லியனூரா சார்?
3: ஆமா மேடம்.
2: ஓகே, ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான பெயர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவாரூர் பக்தவச்சலம். சூப்பர், இன்னைக்கு ரொம்ப அழகா வந்து பக்காவா கண்டுபிடிச்சிட்டே இருக்கேன். எஃப்எம் ரெயின்போ பாராட்டுகள் சார் உங்களுக்கு.
3: நன்றி, நன்றி, ரொம்ப நன்றி மேடம்.
2: நிகழ்ச்சி நீங்களும் கலந்துக்கலாம். அதுக்கு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2271760 மற்றும் 2275232. இப்ப உங்களுக்காக பாடல் வருது, கேட்கலாம்.

0: நேர்களை நமது முதன்மை அலைவரிசையில் இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு கனிந்த வாழ்வு அப்படின்ற ப்ரோக்ராம் இருக்கு. மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியின் கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலையத்தில் பூச்சியியல் துறையில் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற முது முனைவர் எஸ் பசுபதி அவர்களுடன் சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: வணக்கம்.

0: பக்கத்திலிருந்து பலராமன் பேசுறேன் மேடம்.
1: ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்கீங்களா?
0: கேட்டீங்களா மேடம்?
1: அப்ப நீங்களும் ரெடியா இருக்கீங்க?
0: ரெடியாகிறேன் மேடம்.
1: சொன்ன வேகத்துல டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்களா?
0: சொல்லுங்க மேடம், கண்டுபிடிப்போம்.
1: சரி ஓகே. ரஞ்சினி மற்றும் காயத்ரி.
0: ரஞ்சினி மற்றும் காயத்ரினா கர்நாடக இசை வாய்ப்பாட்டு சகோதரிகள் மேடம்.
1: அடாடாடாப்பா, நம்மளுடைய நேர்கள்லாம் வந்து எதுக்கும் சளைச்சவங்க இல்ல, அந்த அளவுக்கு பொது அறிவு நாங்க வந்து குவிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி ஆன்சர் எல்லாம் பக்காவா ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. பாராட்டுக்கள் சார் உங்களுக்கு.
0: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
1: நிகழ்ச்சி நீங்களும் கலந்துக்கலாம். அதுக்கு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2271760 மற்றொரு 2271770. அவங்களுக்காக ஒரு அழகான பாடல் வருது, கேட்டுட்டு வாங்க. அடுத்த க்வெஸ்சன், யாரு சரியான ஆன்சரை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ கெட் செட் கோ. நேரம் 10:35. வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன் மேம். நானும்
0: ஓகே. ரெடியா இருக்கீங்களா? கேள்வி கேட்டலாமா?
1: கேட்கலாம் மேம். கேளுங்க மேம்.
0: உங்களுக்கான கேள்வி, டாக்டர் புண்ணியமூர்த்தி நடேசன்
1: மேம், அவர் வந்து கால்நடை மருத்துவ துறைக்காக பத்மஸ்ரீ விருது பெற்றார் மேம்.
0: டாக்டர் சொன்னே வந்து அவர் மருத்துவர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க நீங்களே. சூப்பர். சரியான ஆன்சரா?
1: சரியான ஆன்சர் தான் நான் நினைக்கிறேன் மேம். நீங்க தான் சொல்லணும்.
0: கரெக்ட் தான். எஃப்எம் ரெயின்போவின் பாராட்டுக்கள்.
1: தேங்க் யூ மேம்.
0: நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2271760 மற்றும் 2275230. பாடல் வருது உங்களுக்காக பேட்ட படத்திலிருந்து.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.

0: பத்து மணி 40 நிமிடம் 7 நொடிகள். கேட்டுக்கொண்டிருப்பது கெட் செட் கோ. இன்னைக்கு 2026 பத்மஸ்ரீ விருது பெற்ற தமிழர்களுடைய பெயர்களை நான் சொல்ல, அது எந்த துறைக்காக அப்படின்றது தான் நேயர்கள் கண்டுபிடிச்சு இன்னைக்கு கேம் ஷோல நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: ஓகே, ரெடியா இருக்கீங்களா சார்?
1: கண்டுபிடிச்சிருவீங்களா?
0: அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறைக்காக வாங்கினாரு அப்படின்றது சரியான விடை. ஓகேங்களா? உங்களுக்கு பாராட்டுக்கள். பங்களிச்சதுக்காக வாங்கியிருக்காரு. ஓகே, இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கலாம். அதுக்கு நீங்க டயல் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230.

0: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
1: நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கோம். இந்த நேரம் 10:46 இன்னைக்கு ஜி கே கொஷின்ஸ் எந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2026 பத்மஸ்ரீ விருது பெற்ற தமிழர்களை பத்தி தான் போயிட்டு இருக்கு. அவங்க பெயர் நான் சொல்ல எந்த துறைக்காக வாங்கினாங்க அப்படின்றது தான் நேர்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271706 மற்றும் 2275230. இப்போ உங்களுக்காக பாடல் வருது ஸ்பெட்ராணியும் இதயராஜாவும் படத்திலிருந்து.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே.
3: மனம் விரும்புதே,
0: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.
4: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
5: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
2: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
6: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
2: உடனே நானும் டியூன் பண்ணி

கெட் செட் கோ நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்னைக்கு நிறைய நேர்கள் கலந்துக்கிட்டு ரொம்ப அழகா ஆன்சரை கண்டுபிடிச்சு நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கலந்துகிட்ட கேட்ட அனைத்து நேர்களுக்கும் எஃப்எம் ரெயின்போவின் நன்றிகளும் பாராட்டுகளும். இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் சூரரை போற்றப்படுத்துறது வருது. இந்த நிகழ்ச்சி இதோட நிறைவடைகின்றது.

0: மூன்று மணிக்கு.
1: மை நேம் இஸ் ஜீவாகவசினி.
2: ஹாய், நான் தான் செட்டி போறேன். நான் உங்ககிட்ட விட்டி கதை சொல்ல போறேன்.
1: மை நேம் இஸ் ஓசி.
2: ஹாய், நான் கிருஷ்ணிகா பேசுறேன். நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
3: ரெயின்போ கிட்ஸ்.
0: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ் தொடர்வது செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று குஜராத்தின் சனந்தில் செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலையை திறந்து வைத்தார். அப்போது பேசிய பிரதமர், சனந்த் வளர்ந்து வரும் உலகளாவிய செமிகண்டக்டர் மையமாக உருவெடுக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இது ஒரு விக்சித் பாரத் திட்டத்தின் செயல்திட்டம் என்றும், மேக் இன் இந்தியா திட்டத்தின் இரண்டாம் படி என்றும் குறிப்பிட்டார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெங்காயத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1875 ரூபாயிலிருந்து 2125 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரைச் சேர்ந்த புகழ்பெற்ற பாண்டவானி இசைக்கலைஞரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான தீஜன் பாய் உடல் நலக்குறைவால் இன்று காலமானார். தனது கம்பீரமான குரல் வளம் மற்றும் தனித்துவமான கதை சொல்லும் பாணியால் தீஜன் பாய் பாண்டவானி கலைக்கு இந்தியா மட்டுமன்றி சர்வதேச அளவில் ஒரு புதிய அடையாளத்தை ஏற்படுத்தி தந்துள்ளார். புதுச்சேரி அரசின் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் செயல்பட்டு வரும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள அரசு விடுதிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. விண்ணப்ப படிவத்தை சம்பந்தப்பட்ட விடுதி நல அதிகாரியிடம் பெற்று தேவையான சான்றிதழ் நகல்களுடன் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று துறை இயக்குநர் திரு அர்ஜுன் ராமகிருஷ்ணன் அறிவித்துள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பாவ்னா தங்கப்பதக்கமும், ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஹர்விந்தர் சிங் வெள்ளிப்பதக்கமும், மகளிர் காம்பவுண்ட் பிரிவில் ஷீதல் தேவியும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பூஜா ஜாத்வானும் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளனர். இந்தியா இதுவரை 5 தங்கம், 3 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
3: தொடர்வது போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111, பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
5: कार्यक्रम पोस्ट बॉक्स नंबर 111
6: नमस्कार, पोस्ट बॉक्स नंबर 111 में मैं नीलम अलकानिया आप सभी का

தெரிவித்தார். அரசின் செயல்பாடுகள் குறித்த கருத்துக்களை பரிசீலனை செய்து அவற்றை உரிய முறையில் செயல்படுத்துவதற்கு தேவையான திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் அரசு தயாராக உள்ளது என்று அவர் மேலும் கூறினார். போதைப்பொருள் பழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது குறித்து கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போதைப்பொருள் புழக்கத்தை சமூகத்திலிருந்து அகற்றுவதற்கு மத்திய மாநில அரசுகள், அமைச்சகங்கள், சமூக அமைப்புகள், பொதுமக்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை குறிப்பிட்டார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவில் பாவ்நாத் தங்கப்பதக்கமும், ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஹர்விந்தர் சிங் வெள்ளிப்பதக்கமும், மகளிர் காம்பவுண்ட் பிரிவில் ஷீதல் தேவியும், மகளிர் ஒற்றையர் பிரிவில் பூஜா ஜாத்தியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளனர். இந்தியா இதுவரை 5 தங்கம், 3 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

அன்பான வணக்கம் சொல்லிக்கொள்ளும் நான் உங்கள் அன்பு தோழி ஸ்ரீதேவி. இந்த நிகழ்ச்சி பேசுங்க தோழா, ஆண்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஷோ அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு நம்ம என்ன தலைப்புல பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்பம் என்பது ஆண்களின் பலமா பலவீனமா? எல்லாருக்குமே குடும்பம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை பலமா நினைக்கிறீங்களா இல்ல பலவீனமா நினைக்கிறீங்களா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க டயல் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230. நேரம் 12:24:21. இப்ப உங்களுக்காக பாடல் வருது ரஜினி முருகன் படத்திலிருந்து.

0: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஏபிபில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: முதல் நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மேடம், நான் புதுவிலிருந்து ஆசை திரும்பி பேசுறேன்.
3: ஓகே, சொல்லுங்க சார்.
4: நான் நலம், அங்க எல்லாரும் நலமா?
3: எல்லாரும் நலம் சார்.
4: அதாவது குடும்பம், குடும்பம்னு கேட்டாவே அது ஒரு பெரிய, அதாவது ஒரு குதூகலமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வேர்டு. இந்த குடும்பத்துல நாம சின்னதா இருக்கும் போதே நம்ம அப்பா அம்மா அப்படி ஒரு சப்போர்ட் வராங்க ஆண் மகனுக்கு. நாம வந்து ஒரு குடும்ப தலைவனாயிட்டோம். குடும்ப தலைவனான உடனே நமக்கு பின்னாடி மனைவி, மக்கள், அதாவது தம்பிகள்

0: இருக்காங்க. அப்புறம் தம்பி தங்கைகள், என்னுடைய பிள்ளைகள், அப்புறம் மாமனார் மாமியார், இப்படி குடும்பத்துல பாத்தீங்கன்னா அவ்வளோ சப்போர்ட். இந்த சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லா விதத்திலயும் இருக்கும். எது நம்ம குடும்பமா நம்ம வாழும் போது நம்ம பயப்படவே தேவையில்லை. எந்த இதுக்கு இதோட குதூகலம் இருக்கு பாருங்க. இந்த குடும்பத்துல நம்ம மகன் கூட வாழும் போதும் சரி, நம்ம குழந்தைகளை வாழும் கூட இல்லையா, அந்த குழந்தைகளை கொஞ்சம் விளையாடும் போதும் சரி, நம்மளோட மாமனார் மாமியார் அவங்க வீட்டுக்கு போகும்போது சித்தப்பா சித்தி தம்பி தங்கைகள் இப்படியே பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்கிற மகிழ்ச்சி அப்படிங்கிறது எண்ணற்ற அளவு மகிழ்ச்சி. நமக்கு இதுதான் நம்ம தேவை. இப்ப வாழ வாழ்க்கையை பெறுவதற்காக தான் நம் இந்த பூ உலகில் நாம் வந்து தோன்றியும் என்பதை அது வந்து நமக்கு எடுத்துரைப்பது. அப்படி இருக்கிற குடும்பத்தை நாம் வந்து பெற்றது எப்படி பார்த்தது என்றால், ஒரு அரசன் மந்திரிகளையும் மேலும் அவனுக்கு தேவையான சோல்ஜர்களையும் பெற்று இருக்கு. அது மாதிரி அவன் அனைத்தையும் பெற்று அவன் ஒரு அரசனாக உட்கார்ந்து இருக்கிறான் இல்லையா, அது போன்ற நாம் அரசன் போன்று வீற்றிருப்பது குடும்பம். அதாவது நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் ஆயிடும்.
1: நிறைய பாயிண்ட்ஸ் உங்க பின்னாடில இருந்து வரை எடுத்து குடுக்கறாங்க குடும்பத்துல இருந்து.
0: ஒன்னே ஒண்ணு கொடுத்தாங்க, அதாவது நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க என்னோட. ஆமா, அது நான் அங்க ரெண்டு பேருமே கேட்போம். போன தடவை கூட நீங்க கேட்டீங்களா, அவங்க ஒரு பதில் சொன்னாங்க உங்களுக்கு அந்த இதுல கேட்டுக்கோல. அதனால அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மேடம். நீங்க இன்னைக்கு இந்த இதை எடுத்தது, எல்லாரும் நல்ல குடும்பமாக வாழ வேண்டும், குடும்பத்தை போற்றுவதற்கு ஒரு கூட்டு குடும்பமாக இருக்க வேண்டும், அதுதான் நமக்கு வாழ்க்கை. நாம் பெற்ற பேரு இந்த பூவுலைகள், நாம் பெற்ற பேரு கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும்.
1: சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா வந்து முதல் நேயரா பலம் அப்படின்ற டாபிக்ல பலமா பேசிருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போவின் நன்றிகள் சார்.
0: நன்றி நன்றி மேடம், நன்றி.
1: நிகழ்ச்சியில் நீங்களும் பேசலாம். அதுக்கு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 2271760 மற்றொரு எண் 2275230. எத்து படத்திலிருந்து பாடல வருது உங்களுக்காக கேட்கலாம்.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: தினமும்
4: மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
5: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
6: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரும் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
5: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
7: நேரம் 12:19, 59 நொடிகள். கேட்டுக்கொண்டிருப்பது பேசுங்க தோழா நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்பம் என்பது ஆண்களின் பலமா பலவீனமா அப்படின்ற தலைப்பு தான் பேசுறோம். நம்மளுடைய முதல் நேயர் ரொம்ப அழகா வந்து பலம் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. சரி, போற நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
8: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
7: சொல்லுங்க.
8: என்ன பொறுத்த வரைக்கும் குடும்பம்ங்கிறது நிச்சயம் பலம் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஒவ்வொருவருமே பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. அம்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆப்வியஸ்லி பையன் நல்லா வரணும் அப்படின்ட்டுன்னு அவனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. மனைவி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அவங்க லைஃப்ல சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சிறப்பா செய்யறதுனாலதான் கணவன் பொருளாதார ரீதியாக உயரம் அப்படிங்கறத அடையறான். பசங்க தன்னுடைய அப்பாவுக்கு அம்மாவுக்கு உகந்ததாக சம்பாதிக்கக்கூடிய காலகட்டத்துல நல்ல சம்பாதியம் அப்படிங்கறத குறித்து அவங்களை பாதுகாத்துக்கிறாங்க. அண்ட் கொஞ்சம் துவண்டு போற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் ஆண்களுக்கு வரும் பொழுது வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் அப்புறமா பசங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஊக்கமான வார்த்தைகள் அப்படிங்கறதுதான் ஒரு

0: ஆண் மகனுக்கு ஒரு மன நிறைவு சந்தோஷம் அப்படிங்கறதே கொடுக்குது. பல சமயங்கள்ல அவனுக்கு தனிமை அப்படிங்கிற ஒரு விஷயமே குடும்பத்துல அவன் ஒன்றி வாழறதுனால அந்த வெறுமை அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்ல. அதே மாதிரி நல்ல அங்கீகாரம் அப்படிங்கறதும் குடும்பத்துல அதிகம் கிடைக்கிறது. நீங்க எங்களுக்காக அவ்வளவு செஞ்சிருக்கிறீங்க அப்படின்ட்டு பெண்கள் வாய் நிறைய பாராட்டக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை அப்படிங்கறதும் ஒரு ஆண் மகனுக்கு இருக்கு. அதே மாதிரி ஒரு பசங்க என்னுடைய அப்பா என்ன பண்றாரு, எனக்கு இது வாங்கி கொடுத்தாரு அது வாங்கி கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு பசங்க தங்களுடைய அப்பா அம்மாவை பத்தி ரொம்ப பெருமையா பேசும் பொழுது அவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு கர்வம் இருக்கு பாருங்களேன், அது அலாதியானது அப்படின்ட்டு தான் சொல்லணும். எல்லாத்த விட குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு சிறந்த பல்கலைக்கழகமாக இருக்கிறது. அதனாலதான் ஆண்களினுடைய லைஃப் அப்படிங்கறதே ரொம்ப உயிர்ப்பு தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் பெற்றதாக இருக்கு. குடும்பம் ஒருபோதும் ஒரு ஆண் மகன் பலவீனம் அப்படிங்கறதே அவன் நினைக்கிறது இல்ல. காரணம் அந்த அவனுடைய எண்ணம் குடும்பத்துக்காகவே மெழுகு போல தன்னை உருக்கி எல்லா விஷயத்தையுமே செஞ்சு தான் வந்து தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷப்படுறத பார்த்து இவன் சந்தோஷம் அடையிறான். அப்படிங்கும் பொழுது குடும்பம் ஒரு ஆண் மகனுக்கு எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே பலம் அப்படிங்கிறது தான் இருக்கு. குடும்ப உறுப்பினர்கள் இல்லைன்னா ஒரு ஆண் மகன் நிறைவான வாழ்க்கை அப்படிங்கறதே வாழ முடியாதுங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மையும் கூட.
1: சூப்பர் சூப்பர். குடும்பத்துல இருக்க எல்லாரும் எந்த அளவுக்கு எல்லாம் சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய கருத்துக்கள் ஷேர் பண்ணீங்க, நன்றி.
0: மிக்க மகிழ்ச்சி. குடும்பத்தோட வாழ்ந்து ஆண்கள் லைஃப்ல சந்தோஷமாக இருக்கிறாங்க. எனவே குடும்பத்தை ஒருபோதும் ஆண்கள் விட்டு கொடுத்ததே கிடையாது. அப்பப்போ இப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சண்டைகள், கொஞ்சம் கொஞ்சம் சீண்டல்கள், கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்றது ஊடல்கள் வரும். ஆனா ஆண்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் நிச்சயமா ஒரு பலம் தான், அவங்க தான் எல்லாமே இருக்கிறாங்க. இந்த சமயத்துல எல்லாருமே எல்லா ஆண் மகளுமே தங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு தேங்க்ஸ் கண்டிப்பா பண்ணிப்பாங்க.
1: சூப்பர் சூப்பர், தேங்க் யூ மேம், தேங்க் யூ சார்.
0: பை மேம், பை பை.
1: ஓகே, நிகழ்ச்சியில் நீங்களும் பேசலாம். அதுக்கு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2271760 மற்றும் 2752530. இந்த நிகழ்ச்சியில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்க முடியும். ஏன்னா இது பேசுங்க தோழா நிகழ்ச்சியை, நீங்களும் பேசலாம். சீக்கிரமா டயல் பண்ணுங்க.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
1: நிகழ்ச்சியில் உங்களுக்கான பாடல் கதகளி படத்திலிருந்து.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
3: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
4: பேசுங்க தோழா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரம் 12:28 12 நொடிகள். நிகழ்ச்சியில பேச வந்திருக்கும் நேயர் வணக்கம்.
5: வணக்கம்,
4: சொல்லுங்க. குடும்பம்
5: மாவட்டம் முள்ளக்காடு பாபு. குடும்பம் என்பது ஆண்களுக்கு வந்து பலம் தான் மேடம். அதாவது எந்த சூழ்நிலையிலும் எந்த உடைந்து போறது குடும்ப உறுப்பினர்கள் தான் நமக்கு தோளோடு தோல் கொடுக்கறாங்க. அதனால வந்து நமக்கு வந்து அவர்கள் வந்து பலம் தான், பலவீனமே இல்ல. எப்படி வந்தாலும் சொல்றதா நம்ம வீட்டுல உள்ளவங்க தான் நமக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க.
4: ஆனா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, என்னுடைய எய்ம் ஆம்பிஷன் எல்லாம் அடையறதுக்கு வந்து இந்த ஃபேமிலி அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பலம்.
5: ஒரு சில ஃபேமிலிகள் வந்து அவங்களுடைய பெற்றோர்களுக்கு விருப்பம் இல்லாத ஆம்பிஷன் தேர்ந்தெடுக்கும் போது அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாம கூட இருக்கலாம். ஒரு சிலர்கள், அதாவது எல்லாரையும் குறை சொல்ல முடியாது, ஒரு சிலர்கள் இருக்கலாம். மற்றபடி பெரும்பாலும் குடும்ப உறுப்பினர்கள் நம்மள வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலை கண்டிப்பான முறையில கை தூக்கிதான் விடுவாங்க.
4: பலவீனமா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றீங்க. அப்பனா
5: ஒரு 10% தான் மேடம் வாய்ப்பு இருக்கு, 90% வாய்ப்பு இல்லை. எப்படிதான் நம்ம குடும்ப உறுப்பினர் ஒரு வகையில் தூக்கி விட்டுருவாங்க, யாராவது ஒரு உறவினர்களோ குடும்ப உற்சார் உறவினர்களோ தூக்கி
4: விட்டுருவாங்க. அதனால பலம் தான் அப்படின்றீங்க.
5: பலம் தான் அதிகமா இருக்கு.
4: சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப அழகான கருத்து. நன்றி சார்.
5: நன்றி நன்றி.
4: நிகழ்ச்சியில நீங்களும் பேசலாம். அதுக்கு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2271760 மற்றும் 2275223.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவெளி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர், எஸ் மனோகரன் பேசுறேன்.
3: ஓகே, சொல்லுங்க சார். பலமா பலவீனமா குடும்பம் அப்படின்றது ஆண்களுக்கு?
4: ஆண்களுக்கு குடும்பம் பலகீனம்னு சொன்னா அது ரொம்ப தப்பு. ஏன்னு கேட்டா குடும்பம் இல்லாம நம்ம கிடையாது, ஆண்கள் கிடையாது. ஏன்னா யாரா இருந்தாலுமே வந்து குடும்பத்தோட வாழ்றதுதான் அது வந்து பலமான ஒரு, வீட்டுல உள்ளவங்க அனைவரும் சேர்ந்து இருக்கிறதுனாலதான் அது பலமா இருக்கும். ஏன்னா பலகீனமா நினைக்கிறது, ஐயோ பெரிய தொல்லையா இருக்க, இதை கேட்கறாங்க, ஒண்ணு போனா ஒண்ணு கேட்கறாங்க, எல்லாருக்கும் வைத்தியம் பார்க்க வேண்டியதா இருக்கு, எல்லாருக்கும் அங்க அழைச்சிட்டு போகணும், இங்க அழைச்சிட்டு போகணும், அதெல்லாம் நினைச்சு ஒவ்வொரு ஆணும் வெளியில போனாங்கன்னு.

0: அது பழகினவங்க ரொம்ப வாழ தெரியாதவங்க தான் அந்த மாதிரி வந்து ஓடுவாங்க, பயந்து பயந்து ஓடுவாங்க, என்ன பண்றது என்ன பண்றதுன்னு. அப்படிலாம் இருக்க கூடாது. குடும்பம்னா நானும் இருக்கும், இன்பமும் வரும், துன்பமும் வரும், எல்லாத்தையும் எதிர்கொண்டு வாழ்றதுதான் குடும்பம், அதான் பலம். ஏன்னா எல்லாத்துக்குமே எதிர்நீச்சல் போடணும், எதிர்நீச்சல் போட்டுதான் அந்த குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரணும். ரெண்டு பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அவங்களை படிக்க வச்சு, அவங்களுக்கு நல்லது கெட்டது பண்ணி, அவங்களுக்கு வேலை வாங்கி வச்சு, அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சு, எல்லாம் பண்ணி வைக்கிறதா உண்மையான ஒரு நல்ல ஒரு ஆண் மகனுக்கு வந்து அது அதுதான் நம்ம உலக வளர்க்கே அதானே மேடம். அதை விட்டுட்டு நம்ம வந்து எனக்கு வந்து இது பார்க்க முடியாது, ஐயோ என்னால முடியாது என்னால முடியாதுன்னு போனா அது பெரிய பலகீனங்கிறத என்னோட கருத்து.
1: சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப அழகான கருத்துக்கள், நன்றி.
0: நன்றி.
1: இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசின அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. கேட்க இருக்கும் இந்த பாடலுடன் பேசுங்க தோழா நிகழ்ச்சி நிறைவடைகின்றது.

0: தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக உழைத்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மகளிருக்கான அதிகாரம் குறித்து கருத்தொற்றுமையை ஏற்படுத்தும் முயற்சியை பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மேற்கொண்டுள்ளது. நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளுக்கான 7 நாள் பயிற்சி இன்று ஹிமாச்சல பிரதேசத்தில் தொடங்கியது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களை உயர்த்துவதற்கான அரும்பணியை ராம்விலாஸ் பாஸ்வான் மேற்கொண்டார் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்காகவும்

0: நாட்டுக்காகவும் அர்ப்பணிப்போடு கடமையாற்றியவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விடுத்துள்ள செய்தியில், தமது வாழ்க்கையை ஏழை எளிய மக்களின் நலனுக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக மாண்புகளையும் மக்களின் உரிமைகளையும் பாதுகாப்பதற்கான போராட்டத்தில் அவர் ஈடுபட்டார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகத்திற்கு அவர் ஆற்றியுள்ள பங்கு எதிர்கால சந்ததியினருக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ராம்விலாஸ் பாஸ்வான் தனது வாழ்க்கையை சமூக நீதி மற்றும் ஜனநாயக மாண்புகளை பாதுகாக்கவும், ஷெட்யூல்டு வகுப்பினர், பிற்படுத்தப்பட்டோர் உள்ளிட்ட பின்தங்கிய வகுப்பினரின் நலனுக்காகவும் அவர் அரும்பாடுபட்டவர் என்று கூறியுள்ளார். மனித உணர்வுகளுக்கு மிகுந்த மதிப்பளித்து வந்த அவர், அரசு நிர்வாகத்தில் சிறந்த கொள்கைகளை வடிவமைத்துக் கொடுத்தவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் இரண்டு நாள் பிரிக்ஸ் மகளிர் செயற்குழு கூட்டம் நாளை கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. இது தொடர்பாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் முக்கிய அதிகாரிகள் இதில் பங்கேற்று மகளிருக்கான அதிகாரங்கள் குறித்தும் மகளிர் தலைமையிலான வளர்ச்சி குறித்தும் எடுத்துரைக்க உள்ளனர். மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கு ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் ஒரு வாய்ப்பாகவும் பிரிக்ஸ் மகளிர் செயற்குழு கூட்டம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மின்னணு மற்றும் நிதி கட்டமைப்பில் பெண்களின் ஆக்கப்பூர்வமான பங்கு குறித்தும் அவர்களின் செயல்திறனை மேம்படுத்தி தொழில் முனைவோராக ஊக்குவிப்பது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் பருவநிலை செயல்பாடுகளில் மகளிரை கொண்டுவருவது குறித்தும் இதில் விவாதிக்கப்படுகிறது. இம்மாதம் 8-9 தேதிகளில் நடைபெற உள்ள பிரிக்ஸ் நாடுகளின் பெண் அமைச்சர்கள் கூட்டத்திற்கு முன்னோடியாக இந்த செயற்குழு கூட்டம் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள அமர்நாத் கோவில் புனித யாத்திரை தொடங்கி கடந்த 2 நாட்களில் 32,000 மேற்பட்ட பக்தர்கள் பனிலிங்கத்தை தரிசித்துள்ளனர். நேற்று மட்டும் 20,000 மேற்பட்டோர் லிங்கத்தை வழிபட்டனர். இது கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கூடுதலாக யாத்திரிகர்கள் வர தொடங்கியுள்ளனர். அமர்நாத் யாத்திரைக்கான பதிவுகளும் அதிகரித்துள்ளன. நேற்று 2ஆம் நாள் யாத்திரையில் 14,000 ஆண்கள், 4,000 பெண்கள், 380 குழந்தைகள், 142 சாதுக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 480 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே 4வது கட்ட யாத்திரிகர்கள் குழு பகவதி நகர் முகாமிலிருந்து இன்று அதிகாலை புறப்பட்டனர். இதில் 6,700 மேற்பட்ட யாத்திரிகர்கள் 291 வாகனங்களில் பயணித்து வருகின்றனர். 4,131 யாத்திரிகர்கள் பெகல்காம் வரியாக புனித யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். அமர்நாத் யாத்திரையை ஒட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. யாத்திரிகர்களுக்கு தேவையான வசதிகளை ஜம்மு காஷ்மீர் அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் ஹிமாச்சல பிரதேச மாநிலம் பாலம்பூரில் 7 நாள் பயிற்சி இன்று தொடங்கியது. 40 மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொள்ளும் இந்த பயிற்சி திட்டத்தில் நவீன வேளாண் உத்திகளை பயன்படுத்தி விளைச்சலை பெருக்குவது, இயற்கை வேளாண் சாகுபடி முறைகள் உள்ளிட்டவற்றில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. காளான் சாகுபடி, தேனீ வளர்ப்பு, பாதுகாக்கப்பட்ட கட்டமைப்பில் பயிர் சாகுபடி, தோட்டக்கலை பயிர் அபிவிருத்தி, ஒருங்கிணைந்த சாகுபடி முறைகள், வேளாண் பொருட்களில் மதிப்பு கூட்டுவதற்கான தொழில்நுட்பம் உள்ளிட்டவையும் இந்த பயிற்சி திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த பயிற்சி முகாமில் பங்கேற்று பேசிய ஜம்மு காஷ்மீர் தலைமை வேளாண் அதிகாரி திரு ரஜோரி ராஜேஷ்வர்மா, விவசாயிகளுக்கு கற்றுத்தரப்படும் தொழில்நுட்ப உத்திகள் அனைத்தும் முறையாக ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே நடைமுறைக்கு கொண்டுவரப்படுவதாக தெரிவித்தார். இந்த பயிற்சி திட்டத்தை விவசாயிகள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொண்டு தரமான வேளாண் உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அமெரிக்காவின் வளர்ச்சி மற்றும் விண்வெளி திட்டங்களுக்கு உத்வேகம் அளிக்கப்படும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 250வது ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி அந்நாட்டு ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி பேசிய அவர், ராணுவம் பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப திறனை மேம்படுத்தவும், சந்திரன் மற்றும் செவ்வாய்க்கு விண்வெளி பயண திட்டம் உள்ளிட்ட

0: அனைத்து திட்டங்களும் வலுப்படுத்தப்படும் என்றும் திரு ட்ரம்ப் கூறியுள்ளார். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தையொட்டி ரஷ்ய அதிபர் திரு டொனால்டு டிரம்ப்பிற்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தையில் யுக்ரைன் சூழல் குறித்தும் இரு தலைவர்களும் பேசியதாக ரஷ்ய அதிபர் அலுவலகம் கூறியுள்ளது. யுக்ரைனில் ரஷ்ய படையினர் தொடர்ந்து முன்னேறி வருவதாகவும் சில ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவின் நிலைப்பாட்டை சரியாக புரிந்து கொள்ளாமல் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ராணுவ அரசியல் மற்றும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். இது தொடர்பான தகவல்களை தொடர்ந்து பரிமாறிக்கொள்ளவும் இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளதாக ரஷ்ய அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது. யுக்ரைன் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் விரைந்து தீர்வு காண முயற்சிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் வலியுறுத்தியதாகவும் ரஷ்ய அதிபர் மாளிகை கூறியுள்ளது. வெனிசுவேலாவில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2954 உயர்ந்துள்ளது. 16,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த தகவலை தெரிவித்த வெனிசுவேலா தேசிய சபைத் தலைவர் ஜார்ஜ் ரொட்ரிக்ஸ் 16,000 மேற்பட்ட மக்கள் வீடுகளை இழந்துள்ளதாக கூறியுள்ளார். மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். வெனிசுவேலாவின் இடைக்கால அதிபர் பெல்சி ரோட்ரிக்ஸ் இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்த மக்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் 7 துக்கம் அனுசரிக்கப்படுவதாக அறிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் அடுத்த சில நாட்களில் பருவமழை தீவிரமடையும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நாட்டின் மத்திய பகுதி மாநிலங்களில் அடுத்த 5 மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் ஆகிய பகுதிகளில் வலுப்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத், கொன்கன், கோவா, மத்திய பிரதேசம், ஒடிஷா ஆகிய பகுதிகளில் ஆங்காங்கே கன மற்றும் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர், கிழக்கு மத்திய பிரதேசம், கிழக்கு ராஜஸ்தான், கர்நாடகா, தெலங்கானா, விதர்பா ஆகிய இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளம், மாஹே, கடலோர ஆந்திரா ஆகிய இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், மணிப்பூர், மிசோரம், ராஜஸ்தான் ஆகிய இடங்களிலும் ஆங்காங்கே கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் மும்பையில் கடந்த 4 கனமழை பெய்து வருகிறது. இதுவரை 59 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மும்பை புறநகர் பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 31 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மும்பை கடலோர பகுதிகள், தானே ஆகிய இடங்களில் கடுமையான சூறைக்காற்று வீசுவதால் அப்பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 10,000 மேற்பட்டோர் தேங்கிய நீரை அப்புறப்படுத்துதல், போக்குவரத்திற்கு ஏதுவாக சாலைகள் சீரமைத்தல் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மும்பை, தானே, பால்கர் மாவட்டங்கள் மற்றும் வனப்பகுதிகளில் அடுத்த 2 மிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராய்கடில் உள்ள சாவித்ரி, குண்டலிகா, அல்ஹாஸ் ஆகிய முக்கிய ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. மகாத் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கொன்கன் பகுதியில் பெய்து வரும் கனமழையால் அங்குள்ள அணைகள் நிரம்பியுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் பராகுவேவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பிலடெல்பியாவில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றுப் போட்டியில் 1-0 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் வெற்றி பெற்றது. காலிறுதியில் பிரான்ஸ் மொரோக்கோவை சந்திக்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக உழைத்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மகளிருக்கான அதிகாரம் குறித்து கருத்தொற்றுமையை ஏற்படுத்தும் முயற்சியை பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மேற்கொண்டுள்ளது. நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளுக்கான 7 பயிற்சி இன்று ஹிமாச்சல பிரதேசத்தில் தொடங்கியது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:22.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
4: நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு

0: புதின தொடர்.
1: உண்மை அதுதானே மிஸ்டர் ஞானசீலன்? அது இருக்கட்டும், ஒரு திருத்தம். நான் இப்போ டாக்டர் ரேவதி இல்லை. இப்போ நீங்கள் என்னை தேடி வந்திருக்கிறது, என்கிட்ட வைத்தியம் பண்ணிக்க இல்லையே. பின்ன இப்போ எப்படி நான் டாக்டர் ரேவதியாக இருக்க வாய்க்கும்? திருப்பியும் சொல்கிறேனுங்க, நான் ரேவதி ஞானசீலன். ரேவதி ஞானசீலன் நான். ஞானசீலன் நல்ல பாம்பின் சீற்றத்தோடு அட்டகாசமாகவும் நிர்த்தாட்சண்யமாகவும் சிரித்தவாறு ஆணவமாக எழுந்து நடந்தார். காலில் இடறிய கை துப்பாக்கியை ஏற்றிவிட்டார். மேஜையில் கைகளை ஊன்றினார்.

சீலன், ரேவதி ஞானசீலன் நான். ஞானசீலன் நல்லப்பாம்பின் சீற்றத்தோடு அட்டகாசமாகவும் நிர்த்தாட்சண்யமாகவும் சிரித்தவாறு ஆணவமாக எழுந்து நடந்தார். காலில் இடறிய கை துப்பாக்கியை ஏற்றிவிட்டார். மேஜையில் கைகளை ஊன்றினார். கரணம் போடவா? சாய்ந்தபடி மேஜையிலே தென்பட்ட அந்த திருமணப்படம், மங்கள தாலி, பழுப்பேறிய கடிதங்கள், டைரி, புதிய சேலை, ரவிக்கை ஆகியவற்றை மேலோட்டமாக பார்த்ததுடன் நிறுத்தி கொண்டு தொடர்ந்து சிரிப்பை நிறுத்தாமல் தொடரலானார். மிஸ் ரேவதி, நீங்க பகல் கனவு காண்றீங்க. ரேவதி நல்லதொரு வீணை செய்து மடியில் கிடத்திய வண்ணம் வண்ணம் நிரம்பின நரம்புகளில் ஆனந்த பைரவி ராகத்தை சங்கீத ரசனையுடன் மீட்டி பரவசத்தோடு ஆனந்தமாக அனுபவித்து மெய் மறந்திருக்கையில் ஞானசீலனின் நையாண்டி பேச்சு காதுகளில் விழவே தவித்து போய் கண்களை உருட்டி விழித்தாள். அட பரிதாபமே, நான் காண்றது ராத்திரி கனவுங்க என்று சலனம் துளியுமின்றி சொன்னாள். இதை கேட்டதும் ஞானசீலன் பற்றறுத்து புன்னகை செய்தார். ஜோக் அடிக்கிறத நீங்க இன்னும் கூட மறக்கலையா என்று கேள்வி கேட்டார். இத்தனை காலமும் ஜோக் அடிக்கிறத அறவே மறந்துதான் போயிருந்த. ஆனா இப்போ உங்களை கனவுல கண்ட மாதிரியே நேர்லையும் கண்டதும் என்னையும் அறியாமலும் என்னையும் மீறிக்கிட்டு மனம் கும்மாளம் போடவே பழைய ஞாபகத்துல என்னவோ சொன்னேன். அது மெய்யாவே நல்ல ஜோக்காகவும் அமைஞ்சு போச்சு. சோகமாக விடை சொன்னாள் ரேவதி. அடப்பாவமே, ஆட புண்ணியமே. ரேவதி, நான் வெறும் ரேவதி கிடையாது. நான் ரேவதி ஞானசீலனாக்கும். மின்னி தெரித்த தன்னம்பிக்கையின் பெருமிதத்தோடு சொல்லிவிட்டு கண்களை அவளுக்கே கைவந்த உயர்வான மனப்பாங்கோடு உயர்த்தி ஞானசீலனை ஊடுருவி பார்த்தாள் ரேவதி. கொலைவெறி கொண்டவனைப் போல சிரித்தார் ஞானசீலன். ரேவதி, ரேவதி என்று கூப்பிட்டார். ரேவதி, இந்த பிறவியில நீங்க ரேவதி ஞானசீலனாக ஒரு நாளும் ஆக முடியாது, ஆகவே முடியாது என்று தீர்ப்பு கூறினார். ரேவதி உருக்குலைந்தாள். நெஞ்செலும்பில் தூண்டில் முள் செருகி கொண்ட மாதிரி அவள் துடித்தாள். இரத்தமும் துடித்தது. அந்த துடிப்பில் அவளுடையதும் அவளுக்கே உரியதுமான அந்த உயர்வு மனப்பான்மை தன்மையும் துடித்துடித்ததோ என்னவோ. நான் பாரத சமுதாயத்தை சேர்ந்த சராசரி பெண் ரேவதி. என்னோட பெண்மை பூரணத்துவம் அடைஞ்சிட வேண்டாமா? எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணும்னா நான் ஞானசீலனோட உடன்பாடு செஞ்சுத்தான் தீர வேணும். இது என் சொந்த விஷயம், இது என் பந்த பிரச்சனை. ஓ, ஞானசீலன் திரும்பி விட்டார் அல்லவா? பேஷ். ஞானசீலன் சிரித்து கொண்டே இருந்தார். நீங்களே தான் சிரிக்கிறீர்களா? பின்ன விதிக்கா இத்தனை அர்த்தத்தோட சிரிக்க தெரியும் மிஸ் ரேவதி? விதி சிரிச்சு நான் முன்ன பின்ன பார்த்திருந்தால் தானே, கேட்டிருந்தால் தானே எனக்கு அந்த துப்பு புரியும். இப்ப புரிஞ்சுக்கோங்க, நானே தான் விதி. ஞானசீலனின் புது விதி சிரிப்பு திக்கெட்டும் முழங்கியது. அத்தான், அத்தான் வீறிட்டாள் ரேவதி. மறுக்கணம் அவள் ஞானசீலனின் கால்களிலே நெடுஞ்சான் கிடையாக சரணடைந்தாள். தாலி கட்டின கணவனுக்கே தன் உயிரையும் உடலையும் ஆத்ம நிவேதனம் செய்துவிட்டவளைப் போல ஞானசீலனின் காலடியில் விழுந்து கிடந்தாள் அவள். ஞானசீலன் பெரிய காரியத்தை சாதித்து விட்டவராக அங்கேயிருந்த அப்பால் நகர்ந்தார். வெற்றியை தேடிய பயங்கர சிரிப்பு பயங்கரமாகவே தொடர்ந்தது. எங்கிருந்தோ புதிய பாட்டு ஒன்று மிதந்து வந்து தவிழ்ந்தது. என்ன பாட்டு அது? என்ன ராகம் அது? ரேவதி மெல்ல மெல்ல தலையை உயர்த்தினாள். ஒரு குழந்தையைப் போல ஞானசீலனை பாசத்தின் வெறியோடு ஊடுருவினாள். அவள் கண்களின் மாயத்தாகம் இன்னமும் குறைய காணும். அத்தான், பெரிய மனசு பண்ணி என்னை உங்கள் ரேவதி ஞானசீலனாக ஏற்று. உங்களோட பழைய ரேவதி குட்டியாக என்னை மறுபடியும் ஏத்துக்கிட்டு என் மானத்தையும் மரியாதையும் காப்பாத்துங்கத்தான் என்று கெஞ்சி அலறி கதறினாள் அவள். ஞானசீலனிடம் ஆத்திரத்தி அடங்காமல் கொழுந்து விட்டு எரிந்தது. மிஸ் ரேவதி. அத்தான், நான் ரேவதி ஞானசீலன், நான் ரேவதி ஞானசீலன் அத்தான்

0: போகம் காட்டுத்தீயாகி விடுமோ? உங்களுடைய அத்தான் ஞானசீலன், மிஸ்டர் ஞானசீலன் செத்துப்போய் ஆண்டு 10 ஓடி போயிடுச்சு மிஸ் ரேவதி. ஐயையோ, அப்படி சொல்லாதீங்க. உங்கள் வாயில் இன்னொரு தக்கம் அபசகுனம் மட்டும் அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க. அவங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்குங்க என்று ஓலமிட்டு கதறிய ரேவதி கழுத்தில் எதையோ தேடினாள். காணாமல் திடுக்கிட்டாள். கழுத்தில் காணும் என்றதும் கடுகளவு நேரத்தில் கதிகலங்கி போனாள் ரேவதி. மயில் பதக்கம் மட்டுமே அவளது விரல்களில் சிக்கியது. அவள் தேடியதை காணும் திடீரென்று நினைவு வர மேசையை பார்த்தாள். அவள் கழற்றி போட்ட திருமாங்கல்யம் பரிதாபமாக கிடந்தது. மேசையை நோக்கி விரைந்தாள். கைகள் நடுங்க மாங்கல்யத்தை எடுத்து கழுத்தில் போட்டுக்கொண்டே திரும்பி வந்தாள். மிஸ்டர் ஞானசீலன், இனியாகிலும் என்னை உங்கள் ரேவதி ஞானசீலனாக ஏற்றுக்கிடுங்க என்று கையெடுத்து கும்பிட்டாள். அவன் உதாசீனமாக நின்றான். உணர்ச்சி வசப்பட்டவளாக ஞானசீலனின் கைகளை பற்றி தன் கண்களிலே ஊற்றிக்கொண்டு, ஐயோ தெய்வமே என்று கூக்குரலிட்டு அழுதாள் அவள். தெய்வம் வெறும் கல்லாக, மரமாக, உலோகமாக இருப்பதுதானே இயற்கை? ஞானசீலன் கைகளை உதறிக்கொண்டே நகர்ந்தார், சிரித்தார். ஞானசீலனுக்கென்று இப்படி ஒரு மாய சிரிப்பா? காதுகளை பொத்திக் கொண்டு ஞானசீலனுக்கு நேரெதிரிலே வந்து நின்றாள் ரேவதி. இனியும் அப்படி சிரிக்காதீங்க ஞானசீலன், அப்படி சிரிக்காதீங்க என்று கத்தினாள். நான் எப்படி சிரிக்காமல் இருக்க முடியும் ரேவதி? இப்படி நீங்கள் அழுது கதறுவதை கேட்கவும் பார்க்கவும் தானே நான் இந்த 10 ஆண்டு காலமாக தவம் கிடந்தேன். உங்க தவத்தை பாலிக்க செஞ்சிட்டேன் தானே? சந்தேகம் என்ன? சிரிப்பு இன்னமும் கொட்டி முழக்கியது. அப்படியானால் என் தவத்தை பலிதவமடைய செஞ்சிட வேண்டியது உங்கள் கடமை இல்லைங்களா மிஸ்டர் ஞானசீலன்? பிரமாதமாக விவாதிக்கிறீங்க டாக்டர் ரேவதி. நீங்கள் கிளியானால் மறுதரமும் படிச்சு கொடுக்குறேன். இப்போ உங்ககிட்ட விவாதம் பண்ணுறது டாக்டர் ரேவதி இல்லை, ரேவதி ஞானசீலன். நீங்கள் உங்கள் பேரோடு ஒட்டி உறவாட வச்சிருக்கிற அந்த ஞானசீலன் இதோ என் கண் முன்னாலே நிதர்சனமாக நிற்கிறார். ஞானசீலனுக்கு 100. பாவமே ஞானசீலன், அவனுக்கு 100 யமன் ஏமாந்தால் அவனுக்கு நீங்கள் கோட்டை கட்டுறாப்புல. ஒருவேளை 100 எழுதி போடலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். பூவையஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதினத் தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
2: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
3: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. புகழ்பெற்ற பான்வானி இசைக்கலைஞரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான தீஜன்பாயின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து குடியரசுத் தலைவர் சமூக ஊடக பதிவில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தீஜன்பாய் தனது கம்பீரமான குரல் மற்றும் தனித்துவமான கலை வெளிப்பாட்டு பாணி ஆகியவற்றின் மூலம் மகாபாரத கதைகளுக்கு உயிர் கொடுத்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். சத்தீஸ்கரைச் சேர்ந்த இந்த பான்வானி நாட்டுப்புற கலை வடிவத்திற்கு தனது அற்புதமான நிகழ்ச்சிகள் மூலம் உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றுத்தந்தவர் தீஜன்பாய் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெறவுள்ள செயற்கை நுண்ணறிவு நிர்வாகம் குறித்த ஐக்கிய நாடுகள் சபையின் முதலாவது உலகளாவிய கலந்துரையாடலில் பங்கேற்பதற்காக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தலைமையிலான இந்திய குழுவினர் நாளை ஜெனீவா செல்கின்றனர். அதிக அளவில் திடக்கழிவுகளை உருவாக்குவோர் சான்றிதழ் பெற வேண்டும் என்று புதுச்சேரி அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் மாசு கட்டுப்பாட்டு குழுமம் உத்தரவிட்டுள்ளது. அவ்வாறு சான்றிதழ் பெறாதவர்களிடம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1968 இழப்பீடு தொகை வசூலிக்கப்படும் என்று உத்தரவில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமேற்கு வங்க

கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒடிஷா மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று நிலவி வருகிறது. இது அடுத்த 2 நாட்களில் வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஒடிஷா மற்றும் வடக்கு சத்தீஸ்கர் பகுதிகளை அடையக்கூடும். இதன் காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

2.8 இசையோடு என்றும் நீங்கள். மற்றொரு எண் 2 2 7 5 2 3 0. மகளிர்க்கான ஒரு ஸ்பெஷல் ஷோ இந்த 1 hour உங்களுக்காகவே, உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம். சீக்கிரமாக டயல் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடித்த பாடலை கேளுங்க. இப்போ ஒரு பாடல் உங்களுக்காக கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
1: மின்துறை புதுச்சேரி.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: என்ன
6: பாடல் வேணும்?
5: திருமதி ஒரு வெகுமதி பாடுறது. வளர்பிறை என்பதும் தேய்பிறை என்பதும் நிலவுக்கு தெரியாது, அந்த பாடல் கொடுங்க மேம்.
6: ஓகே, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்பெஷலா இந்த சாங் கேக்குறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும் இல்லையா?
5: ஆமாங்க மேம், இடையில நம்ம ரெயின்போலதான் மேம் இப்போ ஹீரோயின் சொல்றோம் பேசுறீங்களா மேம்? ஹாய் ஸ்நேகிதர், அது வேலை கைங்க. அதுல வந்து இந்த படத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். இந்த பாட்டு லைட்டா ஒரு லைன் மியூசிக் ஓடுச்சு, அந்த பாட்டை ஃபுல்லா கேட்கணும். அதுலயும் நம்ம ரெயின்போல கேட்கணும் ஒரு ஆசை தான் எனக்கு.
6: சூப்பர் சூப்பர், உங்களோட விருப்பப்பட நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கலாம். அதுக்கு நீங்க ஒரு மகளிரா இருக்கணும். டயல் பண்ண வேண்டிய எண்கள் 2271176, 0 மற்றும் 2275230.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 1:15 கேட்டுக்கொண்டிருப்பது ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். நேர்களுடைய விருப்ப பாடல்கள்லாம் நான் உங்களுக்காக அப்ளை பண்ணிட்டே இருக்கேன். நீங்களும் ஒரு மகளிராக இருந்தால் உங்களுக்கு பிடித்த பாடல் அப்படின்னு ஒரு சில பாடல்கள் இருக்கும் இல்லையா, அந்த பாடல்களை இந்த நிகழ்ச்சி மூலயமா கேட்கலாம். ஏன்னா இது உங்களுக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம்.
2: வணக்கம் சோழி, நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பராக இருக்கேன். சொல்லுங்க.
2: அரவிந்த் திருவண்ணாமலை.
1: ஓகே, என்ன சாங் வேணும் உங்களுக்கு?
2: வந்து நாடு சென்ட்ரல் படத்துல இருந்து
1: பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி.
2: தேங்க்யூமா.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஏபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது, இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு, இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800 425 1912. மின்துறை புதுச்சேரி.

0: பிற்பகல் 3 மணிக்கு.
1: My name is Jeevagavashini.
2: Hi, Nada Shetty Bole. நான் உங்ககிட்ட விட்டிக்கதை சொல்ல போறேன்.
1: My name is Soshi.
3: Hi, நான் கிருஷிகா பேசுறேன். நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
0: ரெயின்போ கிட்ஸ். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
6: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
7: மகளிர் உங்கள் சாய்ஸ், மகளிருடைய விருப்ப பாடல்களை பிளே பண்ணிட்டே இருக்கும். வணக்கம்.
8: ஹலோ.
7: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
8: ஓ வணக்கம் மா, நான் சேதராப்பட்டில இருந்து தமிழ் செல்வி பேசுறேம்மா.
7: என்ன பாடல் வேணுமா?
8: படத்துல இருந்து என் இதயம் இதுவரை துடித்ததில்லை, இப்போ துடிக்கிறதே அந்த பாட்டு.
7: ஆஹா, அப்படியே ஆடணும் வரைக்கும் இன்னும் 2 ஸ்டெப் அவ்வளவுதானா?
8: அதுக்கு ஓன ஒரு சில வரி தப்பா வரும், அதுக்கு
7: அதனால அப்படியே நிறுத்திக்கலாம் அப்படின்னு.
8: ஆமா, இன்னொரு தடவை பாத்துக்கலாம்.
7: இன்னொரு தடவை பாத்துக்கலாம். இப்ப நான் பாட்டு போட்டோடனே நீங்க வீட்டுல ஆடுவீங்க
8: நீங்களும்
7: மகளிரா இருந்தா உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டைல் பண்ணுங்க 2271760, மதுரையின் 2271230.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம். இவா

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: நேரம் ஒரு மணி 30 நிமிடம் 28 நொடிகள். டைம் போனதே தெரியல அப்படின்னு சொல்லணும். நேயர்கள்லாம் ரொம்ப சூப்பரான சாங்ஸ்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க, நானும் அவங்களுக்காக ப்ளே பண்ணிட்டே இருக்கேன் இந்த நிகழ்ச்சி. ஹாய் ஸ்நேகிதியே மகளிர், அவங்க சாய்ஸ். வணக்கம்.
3: வணக்கம் மேம்,
2: சொல்லுங்க யாருங்க?
3: ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள், பாராட்டுகள், நன்றிகள். ஹேமலதா மேம்,
2: வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா?
3: நலமா இருக்கீங்களா? சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா, தம்பிகளே தங்கைகளே, தேரில் என்னை ஏற்றுங்கள் உல்லாசமாய் உற்சாகமாய்.

0: இந்த மாதிரி நீங்களும் சுத்தி இருக்கீங்களா?
1: சைக்கிள் ஓட்டி கத்துக்கிட்ட புதுசுல எல்லாம் சின்ன வயசுல குட்டீஸ்களோட எல்லாம் சுத்திட்டு ஒரு சுத்தி சுத்தி வருவோம். அப்பல டிராபிக் இவ்வளவு இருக்காதுங்க மேம், கிராமத்துல தானே, அதனால சைக்கிள் தான் எங்களோட தேரே.
0: டேய் அக்கா சைக்கிள் ஓட்டுறா புடுறா இந்த பக்கம் அக்கா விழாம இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பிடிக்க விடுவீங்க.
1: அவங்களுக்கு சேர்த்து நாங்க கத்து கொடுத்து எல்லாம் என்ன அவங்களுக்கு நாங்க கத்து கொடுத்து எங்களுக்கு அவங்க கத்து கொடுத்து இப்படியே நாங்க எல்லாம் வளம் வந்துட்டு இருந்தோம் மேம். அந்த ஞாபகம் வந்துச்சு இன்னைக்கு இந்த பாட்டு கேட்கணும்னு ஞாபகம் வந்தது. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க மேம்.
0: தேங்க்யூ
1: சோ மச்.
0: நிகழ்ச்சி நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 மற்றும் 8227523030.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: தோ உடனே நானும் டியூன்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரம் 1:38, 7:00. வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
3: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன்
2: மேம். ஓகே, என்ன சாங் வேணும் உங்களுக்கு
3: மேம்? யூத் பாடல இருந்து சர்க்கரை நிலவே அந்த சாங்.
2: எதுக்காக அந்த பாடல் இப்ப வேணும் உங்களுக்கு?
3: எனக்கு விஜய் சாங் தான் பிடிக்கும் மேம். விஜயோட ஃபேன் நான், அதனால அவர் பாடலாம் பிடிக்கும்.
2: இப்ப போட்ட உடனே நீங்க கூட சேர்ந்து ப்ளே பண்ணி பாடிட்டே இருந்தானே இருப்பீங்க?
3: எண்கள் 2271726
2: மற்றும் 2275232 3.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் புற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
3: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
5: தினமும்
6: மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
7: ஹாய் ஸ்நேகிதே மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரம் 1:45:42 வணக்கம்.
8: வணக்கம் மேம், வானிலிருந்து ஜெயா பேசுறேன். நல்லா இருக்கீங்க மேம்?
7: சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க மேம், என்ன சாங் வேணும் உங்களுக்கு?
8: படம் விஷ்ணு மேம் பாடல், தொட்டப்பட்ட ரோட்டு மேல.
7: தொட்டப்பட்ட ரோட்டு மேல முட்டை ரோட்டா?
8: இந்த பாட்டு மேம் கடைவாணி செஞ்சி, அவங்க கடைவாணி செஞ்சில இருந்து அவங்களுக்கு டெடிகேட் பண்றேன் மேம்.
7: ஓகே, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கேன். நன்றி.
8: நன்றி மேம்.

0: நேரம் 1:51, 14 நொடிகள். கேட்டுக்கொண்டிருப்பது ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: செஞ்சி சிங்காரத்திலிருந்து கனிஷ்மா பேசுறேன்
0: மேம். ஓகே, என்ன பாடல் வேணும்?
1: குஷி படத்துல இருந்து ஒரு பொண்ணு ஒண்ணுன்னா பார்த்தேன் அந்த சாங்.
0: ஓகே, பாடல் வந்துட்டே இருக்கு.

92.8 இசையோடு என்றும் நீங்கள். நூற்றி 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். என்றும் நினைவில் நீங்காத இனிய பாடல்கள் ஒலிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பு சுகு ஆர்ஜே வெற்றி. நிகழ்ச்சியின் துவக்கமாக பாடல் ஒலிக்க கேட்கலாம் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியவர்கள் பி.வி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி.சுஷிலா.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
2: மின்துறை புதுச்சேரி.
3: நேரம் 2:21:55. என்றும் நினைவில் நீங்காத இனிய பாடலாய் ஒழிக்கவிருப்பது MS விஸ்வநாதன் இசையில் குடியிருந்த கோவில் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியவர்கள் TM சௌந்தரராஜன் மற்றும் P. சுஷிலா.

என்றும் நினைவில் நீங்காத இனிய பாடலாய் ஒழிக்கவிருப்பது ஆர் கோவர்தனம் இசையில் பூவும் பொட்டும் திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியிருக்காங்க பி. சுஷிலா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

என்றும் நினைவில் நீங்காத இனிய பாடலாய் ஒழிக்கவிருப்பது இளையராஜாவின் இசையில் பட்டகத்தி பைரவன். திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
3: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
4: எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு ரசித்து இருந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். என்றும் நினைவில் நீங்காத இனிய பாடலாய் ஒழிக்கவிருப்பது வேதா இசையில் அதே கண்கள் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியவர் பி. சுஷிலா.

நேரம் 2:42:35. என்றும் நினைவில் நீங்காத இனிய பாடலாய் ஒழிக்கவிருப்பது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் அவளுக்கென்று ஒரு மனம் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியவர் எஸ் ஜானகி.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: மூன்று மணிக்கு.
1: பேசுறேன், நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
2: ரெயின்போ கிட்ஸ்.

0: மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்.
1: காலத்தை வென்று காணுங்கள் நிகழ்ச்சியில் என்றும் நினைவில் நீங்காத இனிய பாடலாய் ஒலிக்கவிருப்பது ஆர். கோவர்தனம் இசையில் பட்டினத்தில் பூதம் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியவர் பி. சுஷிலா.

0: அழகிய தமிழ் மகன்கள் இருவிழிகள் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல் படித்தால் ரசிக்கும் கனிபோய்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம். கே வி மாதேவன் இசையில் வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியவர் டி எம் சவுந்தரராஜன். எஃப்எம் ரெயின்போவின் அடுத்த நிகழ்ச்சி ரெயின்போ கிட்ஸ்.

1021 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வெரி குட் ஆஃப்டர்நூன் அண்ட் வெல்கம் வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில் நான் உங்க அன்பு சுகாஜே வெற்றி. இந்த நிகழ்ச்சியில் நான் மட்டும் இல்லை, என் கூட கிட்ஸ் பேச போறாங்க. யார் யார் அப்படின்னா, உங்க வீட்டில் பேசுற வயசுலேருந்து 14 வயசுக்குள்ள இருக்கிற கிட்ஸ் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அவங்களுடைய டேலண்ட்டை வெளிக்காட்டலாம். ஸோ எந்த மாதிரியான டேலண்ட் அப்படின்னா, கதை சொல்லலாம், கதையை சொல்லலாம், ஸோ கதை கதை ரெண்டு ஒன்று தான், ஸோ கவிதை சொல்லலாம், விடுகதை சொல்லலாம், ஜோக் சொல்லலாம், ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணலாம். ஸோ எஃப்எம் பிரைன் போல பேசணும் அப்படின்னா, ஸோ பேரண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2275 230 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரோ இல்லை மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்னு நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற கேட்ஸை இந்த நிகழ்ச்சியில் பேச வச்சு நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான

குறைவான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8. நீங்க கேட்டு ரெயின்போ கிட்ஸ்.

0: சோ நிகழ்ச்சியில பேச காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் எங்க இருந்து பேசுறாங்க, என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் ரியா. ரியா எங்க இருந்து பேசுறீங்க? ரஃபேல் வீட்ல இருந்து. யார் ரஃபேல்? கசின். ஓகே, என்னென்ன கேம்ல விளையாடுங்க இன்னைக்கு?
1: என்ன
0: சேர்த்துக்க மாட்டீங்க? சரி, ஓகே ஓகே, குட், ஜாலியா விளையாடுங்க. என்ன கேம் பிடிக்கும் உங்களுக்கு? எல்லா கேமுமே பிடிக்குமா? சரி, ஓகே, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க
1: ரெயின்போ கிட்ஸ்ல? சரி,
0: அவ்வளவுதானா? சோ ஹெட், டங்கு இதெல்லாம் சொன்னீங்க, ஆம் ரைட்டா? பாத்தீங்களா, எனக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. சூப்பர் சூப்பர். வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? நோ. சோ அவ்வளவுதான் நான் சொல்லுவேன், அதுக்கு மேல எதுவும் சொல்ல மாட்டேன். சூப்பர், தேங்க்யூ கால் பண்ணது. நன்றி ரியா, தேங்க்யூ, பாய். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸ் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், பேரண்ட்ஸ் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2275 230 என்ற எண்களுக்கு. ஒரு வேளை நீங்கள் வெளியூர் நேரோ இல்லை மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை இந்த நிகழ்ச்சியில் பேச வச்சு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, பேசலாம், பாடலாம், கதை சொல்லலாம், கவிதை சொல்லலாம், விடுகதை சொல்லலாம், ஸோ ஜோக் சொல்லலாம், ஃபன் பண்ணலாம். ஓகேவா? ஆக்சுவலாக ஸோ அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, உங்களுடைய கிட்ஸை பேச வச்சு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில்.

நேரம் 3:14:36 நொடிகள் ஆகிட்டு எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு வச்சிருக்க இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கேட்ஸ். ஸோ இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் பேசுகிற வயசுலேருந்து 14 வயசுக்குள்ளே இருக்கிற கிட்ஸ் கலந்துக்கிட்டு அவங்களோட திறமைகளை வெளிக்காட்டலாம், பேசலாம், கதை சொல்லலாம், கவிதை சொல்லலாம், விடுகதை சொல்லலாம், ஜோக் பண்ணலாம். ஸோ அவங்களோட டேலண்ட் எனவும் அதெல்லாம் ஷோ பண்ணுறதுக்கானது தான் இந்த ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போவில். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸை பேச வைக்கணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் நீங்கள் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760-2275-230 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரோவில் மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி கிட்ஸ் பேச வச்சு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில. You know ladies, it's time to show some real love. Terapia. Boom ba. Alla kadhi boom.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டிருக்க நிகழ்ச்சி ரெயின்போ கிட்ஸ். நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக ஒரு கேட் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் இங்க பேசுறாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், கியூட்டா சொல்றீங்களே, யார் இங்க இருந்து வணக்கம் சொல்றது? வில்லியனூர்ல இருந்து பேசுறது யாரு? ஓகே, சூப்பர். வில்லியனூர் எங்க இருக்க? பாண்டியில இருக்கா? சரி, ஓகே, நான் வரவா உங்ககிட்டக்கு. ஓகே, வந்தா என்னென்ன கேம்லாம் விளையாடுங்க என் கூட சேர்ந்து? அப்புறம் அவ்வளோதானா? சரி, ஓகே. இன்னைக்கு காலையில இருந்து நான் கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தீங்களா, இல்ல ஏதாவது படிச்சீங்களா, என்ன பண்ணீங்க? கிரிக்கெட் விளையாடுங்களா? நீங்க என்ன, பேட்டரா, பவுலரா, இல்ல ஆல் ரவுண்டரா, விக்கெட் கீப்பரா? ஆல் ரவுண்டரா? சூப்பர் சூப்பர், ஒரு ஆல் ரவுண்டர் உருவாயிட்டு இருக்காரு நினைக்கிறேன். சூப்பர், என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல? இந்த ஸ்கை சூப்பர் சூப்பர் சூப்பரா பாடுனீங்களே, யார் சொல்லி கொடுத்த இந்த பாட்டு உங்களுக்கு? மிஸ் சொல்லி கொடுத்தாங்களா? சூப்பர் சூப்பர். அப்புறம் வேற என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? இருக்கா? சரி, ஓகே. இருந்தாலும் நிறைய நம்ம சொல்ல வேணாம், நம்ம அப்புறமா டெய்லியும் கால் பண்ணி பேசுவோம் இல்லையா ரெயின்போ கிட்ஸ்ல, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுங்க, ஓகேவா? ஓகே, சூப்பர், தேங்க்யூ, பாய், டாடா, பாய், டாடா. சூப்பர் சூப்பராக பேசுனாங்க, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் சூப்பராக சொன்னாங்க, ஒரு ஆல்ரவுண்டராக உருவாயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பர். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் கிட்ஸ் இருப்பாங்க, ஸோ அவங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கான ஷோ தான் எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளை பேச வைக்கணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 2275230 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரில் மொபைல் ஃபோன் வந்து

பண்ணவங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி உங்க வீட்டில் பேசுற வயசுலேருந்து 14 வயசுக்குள்ள இருக்கிற கிட்ஸ் கலந்துக்கிட்டு அவங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டலாம், பேசலாம், கதை சொல்லலாம், கவிதை சொல்லலாம், விடுகதை சொல்லலாம், ஜோக் சொல்லலாம். ஸோ அவங்களோட திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கான ஷோ தான் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி.

0: சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிரும்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டிருக்க அந்த நிகழ்ச்சி ரெயின்போ கேட்ஸ். ஸோ ரெயின் வாக்கெட்ஸ் நிகழ்ச்சிக்கு ஒரு கேட்டு வந்திருக்காங்க. யார் இங்கே பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம், யார் இங்கேருந்து பேசுவது? பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறீங்க. ஓகே சூப்பர். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? கேஜி டூ படிக்கிறீங்களா? சூப்பர், பெரிய படிப்பு. ஓகே, இன்னைக்கு சண்டே லீவ், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுறீங்களா? என்ஜாய் பண்றீங்களா? ஓகே ஓகே. என்னென்ன கேம்ஸ்லாம் காலையில இருந்து
3: விளையாடுறீங்க?
2: அப்படியா, சூப்பர் சூப்பர். நான் வந்தா இனி சேர்த்துக்குவீங்களா கேம்ஸ்ல? நான் வந்தா இனியும் சேர்த்துக்குவீங்களா கேம்ஸ்ல உங்க கூட விளையாட? சேர்த்துக்குவீங்களா? என்ன சொல்ல போறீங்க? குரு வணக்கம். ஓகே சொல்லுங்க. சூப்பர் சூப்பர். வேற ஏதாவது சொல்ல போறீங்களா?
4: நல்ல பழக்கங்கள்.
3: நல்ல பழக்கங்கள்.
2: ஆ சரி ஓகேங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் நல்ல பழக்கங்கள சொல்லுங்க.
3: குப்பையை குப்பை தொட்டியில் போட வேண்டும். குப்பையை எங்கும் போட கூடாது. தண் செடிகளை அலக்க வேண்டும். பழங்களை வெட்ட கூடாது. பகிர்ந்து உண்ண வேண்டும். மற்றதுடன் சண்டை போட கூடாது. பள்ளி பழங்களை
2: எனக்கு தெரியுமே.
3: என்னது?
2: சூரியன்.
3: Very good.
2: Super. Thank you. சூப்பரா விடுகதை கேட்டீங்க. ஸோ நானும் கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டேன். அண்ட் தென் குரு வணக்கம் சொல்லுங்க, நல்ல பழக்க வழக்கங்கள் சொல்லிருந்தீங்க. சூப்பர் சூப்பர், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருந்தீங்க. தேங்க்யூ கால் பண்ணதுக்கு, நன்றி. பாய்.
3: தேங்க்யூ,
2: பாய். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பேசுகிற வயசுலேருந்து 14 வயசுக்குள்ளே கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கான ஷோ தான் எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி. ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸை பேச வச்சு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். 2271760 2275230 என்று எங்களுக்கு

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ FM ரெயின்போ 102.8 நீங்க கேட்டிருக்கிற நிகழ்ச்சி ரெயின்போ கிட்ஸ். ஸோ கிட்ஸ் ஒருத்தவங்க லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் இருந்து பேசுறாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து பேசுவது?
4: பேசுறேன்,
3: பேசுறீங்க. நான் கேட்கறதுக்கு இல்லாம நீங்களே பாண்டிச்சேரியில இருந்து சொல்லிட்டீங்க, சூப்பர். என்ன பண்றீங்க?
4: நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
3: 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, சூப்பர் சூப்பர். எப்படி போயிட்டு இருக்கு ஸ்டடீஸ்லாம்? சூப்பரா போயிட்டு இருக்கா?

0: இன்னைக்கு சண்டே லீவ், சோ ஜாலியா என்ஜாய் பண்றீங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்றீங்களா?
1: ஜாலியா இருக்கேன்.
0: ஜாலியா தான் இருக்கீங்க. சோ நாளைக்கு ஸ்கூல் போவீங்க, அங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பீங்க இல்லீங்களா? ஓகே. சோ என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடுறீங்க இன்னைக்கு? கேம்ஸ்
1: விளையாடுங்களா? In Shivneri. Ramayana and Mahabharata. Was a great warrior. And he was trained by Dadoji Konde. He captured Jorna Fort, Kundana Fort, Sultana of Bijapur. He has the title of Chhatrapati on 1674. He used gorilla husband. His mother and father are Bijaba and Shahaji Bosal. He died on 1680. Thank you.
0: Super. So, Chhatrapati Shivaji பத்திய ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தீங்க. Super. Thank you. கால் பண்ணது நன்றி. உங்களோட இன்ஃபர்மேஷனுக்கும் நன்றி. Thank you. Bye. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸ் கலந்துக்கிட்டு அவங்களோட திறமைகளை வெளிக்காட்டணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 2275230 என்ற எண்களுக்கு. உங்கள் வீட்டில் பேசுகிற வயசுலேருந்து 14 வயசுக்குள்ளே இருக்கிற கிட்ஸ் கலந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியில் அவங்களோட திறமைகளை வெளிக்காட்டலாம். FM ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில்
2: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

நேரம் 3:46 என்னுடைய லாக்டர் எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு வச்சிருக்கேன் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கேட்ஸ். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் பேசுகிற வயசுலேருந்து 14 வயசுக்குள்ளே இருக்கிற கிட்ஸ் கலந்துக்கிட்டு அவங்களோட திறமைகளை வெளிக்காட்டலாம். பேசலாம், கதை சொல்லலாம், கவிதை சொல்லலாம், விடுகதை சொல்லலாம், ஜோக் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி என்ன திறமைகள் இருக்கோ அதெல்லாம் வெளிக்காட்டுறதுக்கான ஷோ தான் எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி. ஸோ பேரண்ட்ஸ், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 2275230 என்ற எண்களுக்கு கால் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸை பேச வச்சு நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ நிகழ்ச்சியில் என்கிட்ட ஒரு கிட்ஸ் வந்து விடுகதை கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விடுகதை கேட்க போகிறேன். ஸோ என்ன அப்படின்னா, ஆளுக்கு துணை வருவான் ஆனால் அவன் பேச மாட்டான், அவன் யார்? ஸோ இதுக்கு முன்னாடி அந்த கிட்ஸ் என்கிட்ட கேட்ட அதே கேள்விக்கான விடை இதுக்கு ஓரளவுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் நிகழ்ச்சியை கேட்டிருந்தீங்க அப்படின்னா, ஸோ மீண்டும் விடுகதை உங்களுக்காக. ஆளுக்கு துணை வருவான் ஆனால் அவன் பேச மாட்டான், அவன் யார்? ஸோ இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சும் கால் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டிருக்கிற ஷோ ரெயின்போ கேட்ஸ். ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக ஒரு கிட் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருங்க இருந்து பேசுறாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். யாருங்க இருந்து பேசுறது?
3: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார், சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: செஞ்சி சிங் சுபஸ்ரீ பேசுறேன்.
2: சுபஸ்ரீ வணக்கம், சொல்லுங்க.
3: வணக்கம்.
2: ஓகே, என்ன பண்றீங்க நீங்க?
3: பாட்டு பாட போறோம்.
2: பாட்டு பாட போறீங்களா? சூப்பர் சூப்பர், பாடுங்க.
3: மின்னில் வீடு கட்டலாம், மின்னில் ஒரு வீடு கட்டி விளையாடி மகிழலாம், காக்கி வீடு எல்லாம் மைக்கலாம்,

0: வண்ண விழியில் கூலி கட்டி ஊஞ்சல் ஆக்கி ஆடலாம், மழை சேகரித்து மாலையாக மாற்றலாம், கதிரை மண்ணை கூட்டி வந்து கண்ணாச்சி ஆடலாம், வெண்ணிலவு படகியே வெண்வெளியை சுற்றலாம், எல்லாம் தடுத்து மெத்தையாகி தூங்கலாம், வேண்டுமெனில் விடுப்பெடுத்து பூமி வந்து பார்க்கலாம்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். எத்தனை படிக்கிறீங்க நீங்க?
0: அஞ்சாவது
1: படிக்கிறீங்க. சூப்பர் சூப்பர். ஓகே, நான் இதுக்கு முன்னாடி ஒரு விடுகதை கேட்டிருந்தேன், அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியுமா? ஆளுக்கு துணை வருவான் ஆனால் அவன் பேச மாட்டான், அவன் யார்?
0: நிழல்.
1: நிழல், எப்படி சொல்றீங்க நிழல்னு? நம்ம நடக்கும் போது பின்னாடியே வந்துட்டு இருப்பாங்க ஆனா நம்ம கிட்ட பேச மாட்டாங்க, அப்படி சொல்றீங்களா? சூப்பர் சூப்பர். எஸ், நிழல் தான் சரியான விடை. சூப்பர், சூப்பரா பாட்டு பாடிந்தீங்க, விடுவதற்கும் சரியான விடை சொல்லிருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ சார் பக்க பாட்டுகள் கால் பண்ணது. நன்றி. தேங்க்யூ. பாய்.
0: தேங்க்யூ. பாய்
1: பாய்.

0: நம்ம கிட்ட பேச மாட்டாங்க அப்படி சொல்றீங்களா? சூப்பர் சூப்பர். எஸ் நிழல் தான் சரியான விடை. சூப்பர், சூப்பரா பாட்டு பாடிந்தீங்க, விடுதலைக்கும் சரியான விடை சொல்லிருக்கீங்க. எஃப்எம் பிரைன் போஸ் சார் பக பாட்டுகள் கால் பண்ணது. நன்றி, தேங்க்யூ, பாய்.
1: தேங்க்யூ, பாய்
0: பாய்.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். ஆனா தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபா, தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா,
3: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற.
5: என்ன சொல்ற அந்த அஞ்சு கொலையும் பண்ணதே நான் தான்.
6: வெளியில போக
5: விடுற, வெளியே போக விடுற.
7: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
8: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
9: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
10: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிட்ஸ். ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியோட நேர்வத்தனத்துக்கு வந்துடும். இன்றைக்கு நிகழ்ச்சியில் ஒரு 5 கிட்ஸ் கலந்துக்கிட்டு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சூப்பராகவே ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிறையா ஃபன்னாக போச்சு. சூப்பராக இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசின அனைத்து கிட்ஸுக்கும் நிகழ்ச்சி கிட்ஸ் உங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. அவர் விடுகதையும் கேட்டது, அதற்கான ஆன்சரும் அவங்க சொல்லியிருந்தாங்க. சூப்பராகவே போச்சு இன்றைக்கி ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி. ஸோ எஃப்எம் ரெயின்போவின் அடுத்த நிகழ்ச்சி உங்களுடைய ஆக்டிங் டேலண்ட்டை வெளிக்காட்டுறதுக்கான ஷோ தான் கட் கேமரா ரோலிங். ஸோ நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே வெற்றி இருப்பேன். இன்னொரு ஆர்ஜேவும் வந்திருக்காங்க. அவங்க யார் அப்படின்றது நேரம் நீங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு வேளை ஃபாலோ பண்ணலனா ஃபாலோ பண்ணுங்கள். அப்டேட்டட் ப்ரோக்ராம்ஸ் ஆர்ஜேஎஸ் யார் அப்படின்ற டீட்டெயிலை தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 102.8.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கமல் வரப்போறாங்க நினைச்சாலே வெற்றி ஆஹா லைன் வருது நினைக்கும் போது இல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற முதல்ல
0: அப்படின்னு சொல்லிருக்காங்க. எந்த லைனை நீங்க அட்டன் பண்றது, எந்த லைனை நீங்க பேசுறது அப்படின்றது நீங்களே கன்ஃபியூஸ் ஆகும்.
1: ஒரு டைரக்டரா வந்து நமக்கும் நிறைய கடமை இருக்குங்கிறதுனால நம்ம டைலாக போட்டுருவோமா?
0: எஸ், சோ உங்களுக்கான டைலாக் ரெடியா இருக்கு. சோ கேக்க ரெடியா இருக்கீங்களா?
1: இதோ ரெடி அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்காக முதல் டைலாக் நம்ம ப்ளே பண்ணிடலாம். இதோ உங்களுக்காக டைலாக் வந்துகிட்டே இருக்கு, கேளுங்க.
2: ஸ்டார்ட் மியூசிக்.

0: கேட்ட உங்களுக்கு மட்டும் இல்லை, பிளே பண்ண நம்மளுடைய ஆர்ஜே பவனிக்குமே அந்த டவுட் இருந்திருக்கு. அதனால தான் இது டைலாக்கா இல்லை கட்டா அப்படின்ற ஒரு டவுட்டோட தான் அவங்களும் கேட்டாங்க.
1: ஆக்சுவலா இது டைலாக் முன்னாடி ஒரு பூஸ்டப் மாதிரி ஒரு மியூசிக் போட்டிருந்தேன்.
0: பூஸ்டப் மியூசிக்.
1: ஆமா ஆமா. சோ இப்போ உங்களுக்கு அந்த டைலாக் வந்து
0: ஆ சமாளிக்க வேண்டி வேற இது வேற பூஸ்டப் மியூசிக்.
1: பயப்படாதடா பயப்படாத அப்படிங்கற
0: மாதிரி பூஸ்டப் மியூசிக் போட்டாங்க. சூரியன் படத்துல ஒரு அதாவது நம்ம கவுண்டமணி சார் வந்து அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே வராரு. ஒரு பயங்கரமான மியூசிக் இது ஆக்சுவலா. சோ உங்களுக்கான ஒரு பூஸ்டப் மியூசிக் போட்டாங்க. அடுத்தது தான் டைலாக் போட போறாங்க. சோ இப்போ நீங்க டைலாக் கேட்க போறீங்க, ரெடியா இருங்க.
2: டேய் தகப்பா, இப்போ நான் என்னடா சொல்லிட்டேன்? நீ கேடி படிக்கிற
3: பைசன்
2: சொல்றா.
3: நீங்க என்னென்ன
0: போடும் போதே நீங்க தெரிஞ்சிருக்கணும் தான் ஒரு டைலாக் கிளிப் வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கல. அப்படின்னா இப்ப கேட்டதுக்கு அப்புறம் நீங்க கெஸ் பண்ணிப்பீங்க, ஓ இதுக்காக தான் அந்த பூஸ்ட் அப் மியூசிக்கா அப்படின்றது.
1: எப்படி நம்ம பொருத்தணும் பாத்தீங்களா? பொருத்துக்கணும்
0: பண்ணுவோம். எங்க எங்க எந்த எந்த இடத்துல பண்ணணும் அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றாங்க பவனி மேடம். ஓகே பவனி மே,
1: பாத்தீங்களா ஃபுல்லா லெட்டர் எழுதிட்டு கடைசி இப்படிக்கு நீ என் பேரை போட்டாச்சு. வெற்றி, நீங்க சொன்ன உடனே பாருங்க கலாஸ் ரெடியா வந்துட்டாங்க, பேசிடலாமா?
0: ஓகே ரெடி.
1: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம.
1: வணக்கம். சோ வணக்கம் சொல்லக்கூடிய அன்பு தோழர் யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: அறந்தாங்கில இருந்து ஐயப்பன்.
5: ஐயப்பன் சார், நலபா?
0: நீங்க எடுக்காததுனால நான் ரொம்ப கோவமா இருக்கிறேன் ஸோ பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறந்தாங்க இருந்தால் ஐயப்பன் சார். ஸோ எத்தனை தடவை நாங்கள் ப்ளே பண்ணாலும் நீங்கள் ஒரு தடவை நாங்கள் வந்ததுக்கப்புறம் ப்ளே பண்ணால் தான் நாங்கள் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், உங்களுக்காக அகைன் அந்த டைலாக் வருது, கேட்க ரெடியாக இருங்க. நாட்டாமை படத்துலேருந்து கவுண்டமணி சார் அண்ட் செந்தில் சாரோடைய காம்பினேஷனில் அந்த டைலாக் ரெடி.
1: இது உங்களுக்காக.
2: டேய் தகப்பா, இப்போ நான் என்னடா சொல்லிட்டேன்? நீ கேட்டு படிக்கிறேன்
3: பைசன்
2: சொல்கிறா.
3: நீங்கள் என்னென்னமோ சொன்னீங்க, அதுக்கு நான் ஒன்றும் ஃபீல் பண்ணல. மை டீச்சர் இந்த பித்த நிறைய பார்த்து பெரியவர்னு சொல்லிட்டாங்களே, அதுக்கு தான் ஃபீல் பண்றேன்.
2: எது
1: ஏன் ஐயப்பன் சார் டைலாக் கேட்டிங்களா?
4: ஆ கேட்டேன்
0: கேட்டேன். ஓகே ஐயப்பன் சார் ரெடியா?
4: ஆ ரெடி.
1: இப்ப கவுண்டமணியா மாற போறீங்க சரியா?
0: சோ செந்திலாவும் மாறுவாரு நடுவுல. ஓகே,
1: நடுவுல மாற போறோம்.
0: எஸ், கடவுள் பாதி மிருகம் பாதி மாதிரி.
1: ஆமா,
0: படி சார் பாதி, செந்தில் சார் பாதி. ஓகே, கட், கேமரா ரோலிங்.
4: டேய் தகப்பா, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? நீல் கண்ணீர் வடிக்கிற
1: ஒன்பது கிரகங்க உச்சம் பெற்ற ஒருவன்.
4: நானா ஒரு டைலாக் பேசட்டுமா?
0: யா ஷூர், கண்டிப்பா.
4: யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ், நான் தான் தமிழ்.
0: நல்ல வேலை,
1: அவன் தான் ஐயப்பன்,
0: நான் தான் ஐயப்பன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா பவானி மேம் கேக்குறாங்க, என்ன ஐயப்பன் சொன்னீங்க இப்ப வந்து தமிழ்
1: வேற மாத்திருவோமா?
4: அது விஜய் படத்தோட டைலாக்.
1: அது வேற,
0: அது வேற டைலாக், இது வேற ஆளு. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர் சார். ஸோ உங்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ், நாங்கள் கொடுத்த டைலாக் கொடுத்த பர்ஃபார்மன்ஸும் சூப்பர், அண்ட் தென் நீங்கள் எடுத்த ஒரு ஓன் பர்ஃபார்மன்ஸும் சூப்பர். சூப்பர் சார், ஐயப்பன் சார் கால் பண்ணது நன்றி, தேங்க்யூ.
4: நன்றி
1: நன்றி
0: நன்றி. ஸோ காலர்ஸ், நீங்களும் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கட், கேமரா ரோலிங் கொடுக்கணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2275230 என்ற எண்களுக்கு.
1: ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் டேலண்டை வெளிப்படுத்தலாங்க, மறக்காமல் டயல் பண்ணுங்க. சூப்பரான பாடம் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
6: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
7: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
6: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
8: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
9: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி.

0: நாலேஜ் அட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: புதுச்சேரி மக்களே, உங்க வீட்டு மின்சாரம் இப்போ ஸ்மார்ட். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. ஃபியூச்சர்ல சோலார் கனெக்ஷன் தேவைகளுக்கும் முழு தயார் நிலை இருக்கும் ஸ்மார்ட் டெக்னாலஜி. கால் 9489080307.
2: மின்துறை புதுச்சேரி அரசு. இது சாதாரண சேஞ்ச் இல்ல, ஸ்மார்ட் அப்கிரேட்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டிருக்கிற நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். சோ பவனி, சோ இப்ப யாரு லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. சோ அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறது யாரு யாரு யாரு யாரு எங்கிறது.
4: ஹலோ.
5: ஹலோ மேடம்.
4: ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க?
5: வணக்கம் மேடம், நான் ஜான்சி ராணி, கென்னடி நகர்ல இருந்து பேசுறேன்.
3: ஜான்சி மேடம், எங்க அந்த கம்பீரம், அந்த வீரம், எனர்ஜி எல்லாமே குறையுதே, எங்க போச்சு?
5: இப்பதான் நான் ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, அது வந்துடும்.
3: சோ வீரம் தானா வந்துடும். மீண்டும்
6: இப்ப நான் என்ன சொல்லிட்டேன், நீ கேடி வடிக்கிற
7: பைசன்
6: சொல்றா,
7: நீங்க என்னமோ சொன்னீங்க, அதுக்கு நான் ஒண்ணு ஃபீல் பண்ணல. மை டீச்சர் இந்த பித்தை நிறைய பார்த்து பெரியவர்னு சொல்லிட்டாங்களே, அதுக்கு தான் ஃபீல் பண்றேன்.
6: எது
4: என்ன ஜாசி மேம்? ஹலோ.
5: ஓகே மேம்.
4: ஆ, கேட்டிங்களா?
3: ஓகே, ரெடியா?
5: ஆ, கேட்டேன் கேட்டேன்.
3: ஓகே, கட் கேமரா ரோலிங்.
5: டேய் தகப்பா, நான் இப்ப என்ன சொல்லி போட்டேன், இப்படி நீர் கண்ணீர் வடிக்கிற மை நீங்க என்னென்ன பேசுனீங்க, அதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணல. மை டீச்சர் இந்த பிச்ச நிறைய பார்த்து பெரியவர்னு சொல்லிட்டாங்க, அதுக்குதான் நான் ஃபீல் பண்ணேன். பிச்ச நிறைய, இது 30 வருஷமா முளைச்ச மொத்த
4: நேரம்.
3: அடிஷனல் டயலாக் எல்லாம் நாங்க கொடுப்போம், அதுதான்
4: பாதி சொல்லுவீங்க நடிகரா மாதிரி, நாங்க மீதியை உள்ள போயிடுவோம் கேரக்டருக்குள்ளே அப்படின்னு.
3: சூப்பர் சூப்பர் சூப்பர். பட் இன்னும் கொஞ்சம் எனர்ஜியா நீங்க சொன்னீங்கன்னா இதுவா இருக்கும். இன்னமும் அந்த எனர்ஜி வந்து மிஸ் ஆகுது ஜான்சி மேம்.
4: ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம். காலர் வந்துட்டே இருக்காங்க, பேசலாம் ஒரு பாட்டுக்கு பிறகு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 ல நீங்க கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி
1: கட் கேமரா ரோலிங். நேரம் பார்த்தீங்கன்னா சரியா 4:16:10 ஆகியாச்சிங்க. ஸோ இன்னும் 45 minutes இருக்கு. ஸோ உங்க டேலண்ட் வெளிப்படுத்துற சூப்பரான பிளாட்ஃபார்ம் நம்ம கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி கால் பண்ணுங்க, உங்களோட மனசில் இருக்கக்கூடிய அந்த திறமைகளை வெளிப்படுத்த போறீங்க, நடிகராக மாற போறீங்க. ஸோ அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன, 2271760 2272 3 அப்படிங்கிறது நம்பருக்கு நீங்க டயல் பண்ண போறீங்க.
0: ஸோ டயல் பண்ணி ஆக்சுவலாக பவானி வந்து ஒரு டைலாக் கொடுத்துருந்தாங்க நாட்டாம படத்துலேருந்து. கவுண்டமணி சாரும் செந்தில் சாரினுடைய காம்பினேஷனில் ஒரு ஃபன்னான டைலாக் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பூஸ்ட்டாக உங்களுக்கு மியூசிக்லாம் வேறு ப்ளே பண்ணாங்க. ஸோ அந்த டைலாக் தான் நீங்கள் பர்ஃபாமன்ஸ் கொடுக்க போகிறீங்க. அது என்ன டைலாக் அப்படின்றத மறுபடியும் ஒரு தடவை ப்ளே பண்ணுறோம், கேளுங்க. கேட்டுட்டு உங்களுடைய பர்ஃபாமன்ஸ் கொடுங்க. பட் என்ன தான் நீங்கள் டைலாகை ப்ளே பண்ணாலும் நீங்கள் பர்ஃபாமன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்றது லிசனர்ஸ் கேட்கறது. என் காதுக்கு கேட்குது, பவானிக்கு மேம் கேட்காது. ஏன்னா அவங்க ஹெட்செட் வந்து காதில் வச்சுருக்காங்க, அதனால் கேட்கல. இப்போ நான் சொன்னது அவங்களுக்கு கேட்டிருக்கோம், அதனால் இப்போ அவங்க வந்து பர்ஃபாமன்ஸ் கொடுப்பாங்க நான் நினைக்கிறேன்.
1: பாத்தீங்களா வெற்றி கூடவே இருந்து செவ்வாழை இப்படி பண்ணலாமா செவ்வாழனி?
0: பாத்தீங்களா எஃப்எம்ல பார்க்க முடியாது, கேட்டீங்களா தான் சொல்ல முடியும்.
1: சோ கேட்டீங்களா சொல்லும் போது நம்மள பேசுறது கலர் விட்டுட்டாங்க. பேசிட்டாமா கலர்?
0: பாத்தீங்களா கிரேட் எஸ்கேப், கிரேட் எஸ்கேப்,
1: நீ எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு கால கட் பண்ணிட்டாரு. என்ன பண்றது?
0: இப்போ வந்து பவானி மேம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க, ஓகேங்களா? சரி, ரெடியா? உங்களுக்கு நான் கட் கேமரா ரோலிங் சொல்ல ரெடி.
1: ஆமா, அப்படி சொல்றதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் வெற்றி சார் ஒரு முறை பேசி காட்டுவாங்க, அதுக்கப்புறம் டைரக்டர்.
0: எப்பயுமே அசிஸ்டன்ட மாட்டி விடுறதே
1: போச்சு,
0: ஓகேங்களா? இன்னைக்கு வந்து அசிஸ்டன்ட் எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாரு, மெயின் போட் ஓட்டர் கேப்டன் தான் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாரு. இந்த ஷோட கேப்டன் வந்து பவானி தான். சோ அவங்க தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. சோ அவங்க தான் இப்போ வந்து கட் கேமரா ரோலிங் நான் சொல்ல போறேன், ரெடியா?
1: அப்படி சொல்றதுக்கு முன்னாடி என்ன காப்பாத்து, ஏதோ ஆபத் பாதம் வந்துட்டாரு, காலர் வந்துட்டாரு, பேசிடுவோமா வெற்றி?
0: காலர் வந்துட்டாங்களா?
1: ஆமா,
0: அடடா கிரேட் எஸ்கேப்,
1: ஏவே காலர் வந்துட்டாங்க.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
0: சோ பவானி மேம காப்பாத்த வந்த அந்த காலர் யாரு, எங்க இருந்து?
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம் சொல்லுது யாருங்கிறது? மகிழ்ச்சி வந்து பவானி மேடம் மட்டும் இல்ல, கலைவாணி மேடத்துக்கும் ஒரே மகிழ்ச்சி தான். சோ காப்பாத்திட்டோம் காப்பாத்திட்டோம், ஓகே மேடம். சோ லைன் கிடைச்சதே சந்தோஷம் தான். சூப்பர் சூப்பர். சோ டைலாக் கேட்டீங்களா?
2: கேட்டேன் சார்.
0: சோ நாட்டாமை படத்துல இருந்து கவுண்டமணி சாரும் செந்தில் சாரும் சேர்ந்து ஒரு

0: காம்பினேஷன்ல சூப்பரான ஒரு டைலாக் அது. சோ ரெடியா?
1: ஆ ரெடிங் சார்.
0: கட் கேமரா ரோலிங்.
1: டேய் தகப்பா, நான் இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு நீலி கண்ணீர் வடிக்கிறேன். மை சன், நீங்க என்னென்னமோ சொன்னீங்க, அதுக்கெல்லாம் நான் ஒன்னும் ஃபீல் பண்ணல. இந்த பித்தனாரிய பார்த்து பெரியவர்னு சொல்லிட்டாங்களே, அதுக்கு தான் ரொம்ப ஃபீல் பண்றேன்.
2: மை டீச்சர், இந்த பித்தனாரிய பார்த்து பெரியவர்னு சொல்லிட்டாங்களே, அதுக்கு தான் ரொம்ப ஃபீல் பண்றேன்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். பாத்தீங்களா, ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னு சொன்னோம், அப்படியே அதை ஃபிக்ஸ் பண்ணி சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க கலைவாணி மேடம்.
3: போலவே செய்கிறார்.
0: ஸோ அடுத்தது கலைவாணி மேடத்துக்கு எப்படி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கிளாப் பண்ணவோ அதே மாதிரி பாடி மேமும் சொல்ல போறாங்கன்றது தான் இந்த டைலாக்ல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க
2: சார்? இன்னொன்று சார், எனக்கு பாட்டு டெடிகேட் பண்ணாங்க இல்ல, அந்த பாட்டுல இருந்து ஜெயா மேடம், அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார்.
0: ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே மேடம், தேங்க்யூ கால் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ, பாய்.
2: தேங்க்யூ சார், பாய்.
0: ஓகே. ஸோ பவானி, ஸோ என்னதான் வந்து கலைவாணி மேடம் உங்களை காப்பாத்தினாலும் நீங்க வந்து பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நான் சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ரெடியா? கட் கேமரா ரோலிங். நான் சொல்றதுக்கு ரெடி, நீங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ரெடியா, இல்ல பாட்டு தான் ப்ளே பண்ண போறீங்களா, இல்ல காலர் வந்துட்டாங்க கதை விட போறீங்களா?
3: காலர் வருவாங்கன்னு பாத்துக்கிட்டே இருக்க, என்ன காப்பாத்த இன்னொருத்தர் வருவாங்கன்னு பார்த்தா யாரும் வரல.
0: கலைவாணி மேடம் தான் காப்பாத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன், பட் அவங்க முடிஞ்சதுக்கு அப்புறமும் காப்பாத்த யாராவது வருவாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இப்ப வந்து பவானி மேடம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ரெடி ஆயிட்டாங்க. சோ ரெடியா?
3: ரெடி ரெடி ரெடி.
0: சோ கட் கேமரா ரோலிங்.
3: டேய் தகப்பா, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு நீ இப்ப நீலி கண்ணீர் வடிக்கிற. மைசன், நீங்க என்னென்னமோ சொன்னீங்க, அதுக்கெல்லாம் நான் கவலைப்படல. மை டீச்சர், இந்த பித்த நிறைய பார்த்து பெரியவர்னு சொல்லிட்டாங்களே, அதுக்குதான் ஃபீல் பண்ற.
0: என்னது அப்படின்ற டைலாக் கூட முடியும். சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துறாங்க. பாத்தீங்கல்ல, நீங்க பார்க்க முடியாது, நான் பார்த்துட்டேன், நீங்க கேட்டிருப்பீங்க.
3: ஆமா ஆமா. சோ இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணணும், ஃபன் பண்ண நினைச்சுக்கணும், மறக்காம டயல் பண்ணுங்க ஃபார் ரெயின்போக்கு 2727607022275230 அப்படிங்கற இந்த நம்பருக்கு.
0: சோ உங்களே ஒரு சூப்பரான சாங் எடுத்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: அதுக்கு முன்ன சரி விளம்பர இடைவேளை.
4: டேய் தகப்பா, இப்போ நான் என்னடா சொல்லிட்டேன், நீலி கேடி வடிக்கற.
5: மைசன்,
4: சொல்றா,
5: நீங்க என்னன்னமோ சொன்னீங்க, அதுக்கு நான் ஒண்ணு ஃபீல் பண்ணல. மை டீச்சர், இந்த பித்த நிறைய பார்த்து பெரியவர்னு சொல்லிட்டாங்களே, அதுக்கு தான் ஃபீல் பண்றேன்.
4: எது?
3: ஸோ டைலாக் கேட்டிருப்பீங்க, நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க, இந்த டைலாக் மெமரி பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு பாடல் வரதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
6: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
7: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
6: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
8: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
9: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
8: செம்ம டேஸ்ட்,
9: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டிருக்க நிகழ்ச்சி கட் கேமரா
1: ரோலிங். நேரம் பாத்தீங்கன்னா 4:26, 26 நொடிகள் ஆகியாச்சு வெற்றி.
0: 26 நொடிகள் ஆயாச்சு. சோ கோப்ரா படத்துல இருந்து ஒரு சூப்பரான சாங் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். சோ இந்த நேரத்துல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க காலர் ஒருத்தங்க லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு எங்க இருந்து அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. சோ கேட்டலாம், ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து அழைப்பது? நெய்வேலியிலிருந்து ஜீவா மேடம்,
1: வணக்கம்.
0: மேடம் உங்களுடைய ரேடியோ வால்யூம் மட்டும் கொஞ்சம் குறைச்சிங்க, நான் பேசுறது எனக்கு
1: கேக்குது.
0: இப்ப கேக்கல. சூப்பர் சூப்பர். ஓகே ஜீவா மேடம், ரெடியா? டைலாக் கேட்டீங்களா?
2: கேட்டேன்.
0: ஸோ நாட்டாமை படத்துல இருந்து கண்ணுமணி சார் அண்ட் செந்தில் சாருடைய காம்பினேஷன்ல அந்த டைலாக் கொடுத்துருந்தோம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பண்ண ரெடி, சொல்லிடலாமா?
1: கட் கேமரா ரோலிங்.
0: எனக்கு
2: எப்ப தெரியுமா, அதாவது என்ன ப்ரோக்ராம்லாம் நான் மறந்துட்டேன், நான் வந்து நீங்க நேர் இருப்போம் பாட்டு போடுவீங்களா? அது அதுக்கு வந்து நான் செங்குருவி செங்குருவி பாட்டு
0: கேட்டிருந்தேன்,
2: படம் பேரும் எனக்கு தெரியல, பாட்டு மட்டும் நான் சொன்னேன், ஆனா நீங்க வந்து போட்டீங்க, அந்த பாட்டு போட்டீங்க, ரொம்ப நன்றி உங்களுக்கு.
0: நான் கூட ஒருவேளை மேடம் பாடிட்டாங்களோ
1: நினைச்சேன்.
0: வெளியூர் நேரோ இல்ல மொபைல் போன் வந்து ட்ரை பண்ணுவாங்களா?

0: இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணி உங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை கட் கேமரா ரோலிங்கில் கொடுத்து என்ஜாய் பண்ணுறது நீங்கள் மட்டும் இல்லை, நாங்களும் லிசனர்ஸ் எல்லாருமே. ஓகேங்களா? ஸோ கால் பண்ணுங்கள், உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுங்க. ஸோ உங்களுக்காக அடுத்த டைலாக் நாங்கள் வந்து ரெடியாக வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பவானி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்காக அந்த டைலாக் நாங்கள் ப்ளே பண்ண போகிறோம். கேட்டு பர்ஃபார்ம் பண்ண நீங்கள் வந்து உங்களை ரெடி பண்ணிக்கங்க.
1: இது உங்களுக்கான டைலாக் வந்துகிட்டே இருக்கு, கேளுங்க.
2: ஏ பச்சக்கிளே,
3: யாராவ எங்க போற?
4: வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கும்பிடுடா. போகும்போது எங்க போற கேக்குற? விளங்குமாடா, போடா போடா, போய் வேலை வெட்டி இருந்தா பாருடா. கேக்குறான் டீடியல்.
0: சூப்பர். ஆக்சுவலாக அந்த டைலாகோட மாடுலேஷன் அவரோட இது எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நம்மளால் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமான்னு தெரியாது, பட் ஆனால் உங்களால் முடியும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோனை எடுங்க, டயல்
1: பண்ணுங்க. நல்ல வேலை வெட்டி
0: 7172760 என்ற எண்களுக்கு அப்படியே பயந்துட்டாங்க.
1: ஆமாம்,
0: எங்கடா இப்போதான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா அதுக்குள்ளே பச்சைக்கிளி டைலாக்லாம் சொல்லப்படுறாங்களோ அப்படின்னு அவங்க கொஞ்ச நேரத்தில் பயமாயிட்டேன். சொல்லுவோம் பட் இப்போவே கிடையாது. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு
5: வணக்கம் சார் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ரெடியா எந்த டைலாக்
1: என்ன
5: சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா
0: இருக்கு. அந்த செந்தில் சாரோடைய மாடுலேஷன் வந்து ரெண்டாவது நீங்க கொடுத்த அந்த வாய்ஸுக்கு, ஆனா நிறைய டைலாக் மிஸ் பண்ணிட்டீங்களே. டேய் தக்கப்பாக்க அடுத்தது உடனே அங்க போயிட்டீங்க, மை சன் மை டீச்சர் அப்படின்ற மாதிரி. சோ அதுக்கு நடுவில் கொஞ்சம் டைலாக் இருக்கு. டேய் தக்கப்பா, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன், நீ நீலக்கண்ணீர் வடிக்கிற, சோ அப்புறம் உடனே சார் மை சன் நீங்க என்னென்னமோ சொல்லீங்க, அதுக்கெல்லாம் நான் கவலைப்படல. மை டீச்சர் இந்த பித்தனாரிய பார்த்து பெரியவர்னு சொல்லிட்டாங்களே, அதுக்குதான் ஃபீல் பண்றேன். ஓகே ரெடிங்களா? அகைன் ட்ரை பண்ண. கட் கேமரா ரோலிங்.
5: அரே தகப்பா, நான் என்ன சொல்லிட்டேன்னு நீலி கண்ணி வடிக்கிற, நீ ஒண்ணு சொல்லலப்பா. நான் இந்த பிச்சனாரிய பாத்துட்டு மை டீச்சர் என்ன தகப்பா பெரியவன்னு சொல்லிட்டாரு, அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு.
1: நாங்களும் எதுவும் சொல்றது இல்ல சார், பிச்சனாரியா இருந்தா கூட நாங்க அமைதியா போயிட்டு இருக்கோம்.
0: ஓகே ஓகே சூப்பர் சார். சோ அடுத்த டயலாக் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறேன்னு சொல்லிருக்கீங்க. ஏ பச்சிகிளி ரெடியா?
5: சரி சார்.
0: ஓகே கட் கேமரா ரோலிங்.
5: யாராவது உன் வாயில பசும் போச்சு தேய்க்க, நானே போற கடைஞ்சி போய் கிடக்கிறேன். ஏன்டா இந்த மாதிரி கத்துற? ஆத்துல தண்ணி போகுது, அடிச்சு போட போட.
0: எங்களுக்கு உங்களுக்காக இதுவரை ரெண்டு டைலாக் நாங்கள் ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரெண்டு டைலாக்ல ஏதாவது ஒரு டைலாக் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க, பேசுங்க. ஃப்ரம் பிரைன் போவின்
1: கட் கேமரா ரோலிங்.
0: ஸோ அதில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுங்க.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஹாய் ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் சரியா 4:33 ஆகியாச்சு. இது எஃப்எம் பிரெயின் போவில் கட் கேமரா ரோலி நிகழ்ச்சி. நான் ஆர்ஜே பவானி, என்னோட சேர்ந்து நல்லா ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காரு நம்ம
0: ஆர்ஜே வெற்றி அப்படின்னு சொல்றேன். ஆனா ஃபன் பண்றேன்றது நீங்க தான் சொல்லணும், ஓகேங்களா? சோ உங்களுக்காக வந்து

0: டயலாக் கொடுத்துருந்தோம், ஸோ பர்ஃபார்மன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னானே இப்போ ஒரு காலர் லைனில் அப்படியே தொப்புக்கிட்டேன்னு குதிச்சு வந்திருக்காங்க. ஸோ யார் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் சார். இருவருக்கும் வாழ்த்துகள்.
0: வணக்கம். சொல்வது யார் இங்கிருந்து?
2: உங்களுக்காக
3: வாயில வசம்ப வச்சு தேக்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கும்பிடுடா. போகும்போது எங்க போறேன் கேக்குற விளங்குமாடா? போடா போடா, போய் வேலை வெட்டிருந்தா பாருங்கடா. கேக்குறான் டீட்டியல்
0: அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாங்க டீட்டியல தான் கேப்போம், அப்பதான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். ஓகே மேடம், டீட்டியலா கேட்டீங்களா? ரெடியா?
2: கட் கேமரா ரோலிங்.
1: ஏ பச்சிக்கிளி, யாராவ போகும்போதே எங்க போறேன்னு கேக்குறது, வாயில வசம்ப வச்சு தேக்க விளங்குமாடா, அந்த வாக்கிய தண்ணில வாய கொப்புடா. கேக்குறான் பாரு டீட்டெயில்.
2: யார சொல்றது,
0: கேக்குறாங்கன்றது தெரியல.
2: தெரியல, அது நான் இல்லை அப்படின்றத சொல்லிடுவோம்.
0: அது நானே அப்படின்ற மாதிரி
1: நினைவுகளை
2: கொண்டு வருதுன்னு.
1: சூப்பரா சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க, கலக்கிட்டு இருக்கீங்க.
0: நீங்களும் கலக்கணும் நிகழ்ச்சியில் அப்படின்னா ஒரு சூப்பரான டயலாக்ஸ் ரெண்டு பிளே பண்ணிருக்கோம். ஸோ அந்த டைலாக்ல எதை நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்களோ அதை சூஸ் பண்ணிட்டு கால் பண்ணுங்க. எஃப்எம் பிரைன் போவின் கட் கேமரா ரோலிங்ல உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுங்க. ஸோ இப்போ உங்களுக்காக ஒரு சாங்
2: வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்பு ஸ்ரீ விளம்பர இடைவேளை.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டிருக்கீங்க இந்த நிகழ்ச்சி
2: கட் கேமரா ரோலிங்.
0: சோ பாட்டு கேட்கலாம் நாங்க சொன்னோம், ஆனா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலர் ஓடியாந்துட்டாங்க. சோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாட்டு கொடுத்தலாம். சோ ஹாய், வணக்கம். யார் இருக்கிறது?
1: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
0: வாழைப்பட்டமலை கலா
2: பேசுறேன்.
0: இருவரும் நலமா சார்? வணக்கம் வணக்கம். இருவரும் நலம். யார் எங்கிருந்து வணக்கம் சொல்வது?
1: வாழைப்பட்டா மேடம், கடா பேசுறேன்.
0: பாத்தீங்களா, வாய்ஸ் வச்சே கண்டுபிடிச்சிட்டாங்க பவானி மேடம்.
1: ரோலிங். ஏய் பச்சிக்கிட்டு எங்க போற? யாரும் வாயை தெருக்குது, வாயில வசம் வச்சு வாயக்கரோட வாக்கிய தண்ணியில
2: கேக்குறான்.
0: கொஞ்சம்
1: என்னடா
0: வாய்க்கழுவுல கேக்கலாம் பாரு டீட்டெயில். இது மட்டும் கரெக்டா அந்த மேட்ச் அப்படியே அவங்களுக்கு வருது, ரொம்ப அனுபவப்பட்டிருக்காங்க.

0: ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் மேம், தேங்க்யூ கால் பண்ணதுக்கு.
1: அந்த காலத்துல அப்புறம் சரி ஏதாவது பசங்க ஏதாவது பேசிட்டாங்க இல்ல போகும்போது எங்க போறேன்னு கேட்டாங்கன்னா வச்சுங்கன்னா, அங்க உச்சரி தெரியுங்களா சார், அங்க ஏரியில வாய்க்கால தண்ணி வரும், அங்கதான் துணி துவைப்பாங்க விளையாட்டு வணங்கலாம். அப்ப வந்து பேசுவாங்க அதுல, அது அந்த இதுல கேட்டுட்டு இப்ப சொல்றேன் நானு.
0: சோ அந்த ஃப்ளோ, அந்த நினைவுகள் வந்து
2: நீங்களும்
0: எங்களுக்கு கேட்டேன் போல.

ஏன் கோச்சிட்டு போதியா?

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: மின் இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
3: அவர்களுக்கும் அருளால் இளமாங்கலம் ஆர் முருகன் பேசுவது.
4: வணக்கம்
5: ஐயா.
4: சூப்பர் சூப்பர். சோ எங்களுக்கு வந்து ஓபனிங் கொடுத்தீங்க.
5: ஆமா.
4: ஓகே. சோ உங்களுடைய 퍼ஃபார்மன்ஸ் கொடுக்க ரெடியா?
3: ரெடி சார்.
4: சோ ரெண்டு டயலாக் கொடுத்துறோம். எந்த டயலாக் நீங்க சாய்ஸ் பண்ணிருக்கீங்க?
3: ரெண்டு டயலாக்மா சார்.
4: ரெண்டுமே.
5: அட் டைம்ல நடிகண்டா.
3: எக்ஸ்ட்ரா ஒரு டயலாக் உண்டு.
5: எக்ஸ்ட்ரா டயலாக் உண்டு.
4: சோ போனஸ் போனஸ் போனஸ் டயலாக். ஓகேங்களா? ரெடியா சார்?
3: ரெடி சார்.
4: கட் கேமரா
5: ரோலிங்.
3: டே தகப்பா, என்ன நான் என்னன்னு சொல்லி சொன்னா நீலி கண்ணீர் வடிக்கிற மை டீச்சர் என்னென்னவோ சொல்லிட்டாங்க. இந்த பித்த நிறைய பார்த்துட்டு நான் நிறைச்ச தலன்னு சொல்லிட்டாங்களே.
4: நீங்க தான் என்னமோ சொல்லிட்டீங்க. டைரக்ட்
5: எக்ஸ்ட்ரா ஒரு டயலாக்னு சொன்னீங்களே, அது
3: இதுதான். அது லாஸ்டா சொல்லிடுறேன்.
5: லாஸ்டா
4: லாஸ்டா இன்னும் இருக்குது.
3: சோ அடுத்த டயலாக். பச்சை கிளி, டே பச்சை கிளி, போ சொல்ல எங்க போறன்னு கேக்குற. உன் வாயில வசம்பு வச்சு தேக்க, வாய் கொப்பிலா வாய்க்கா தண்ணில, வாய் கொப்பிலா பசு.
5: இது வந்து கரெக்டா சொல்லிட்டு,
4: இது வந்து யாரும் திட்டுற மாதிரியே இருக்கு. யாருன்னு தெரியல.
3: இந்த தவசி வாசனை மாறினா துளசி வாசனை மாறினாலும் மாறும், தவசி சொல்லு என்னைக்கும் மாறாது. உங்களுக்கு பழி சொல்லதான், வழி சொல்லதான் தெரியும், பழி சொல்ல தெரியாது.
4: சோ சொல்லிட்டீங்க மூணாவது டயலாகும்.
3: தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை தமிழ், ஆங்கிலத்துல எனக்கு பிடிக்காத வார்த்தை
5: தமிழ்.
3: மாத்தி
5: சொல்லிட்டேன்.
4: தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு.
3: நேத்து ஒரு டயலாக் போட்டாங்க நம்ம எஃப்எம்ல.
4: ஓகே.
3: ஊர்ல அவன் 10-15 ஃப்ரெண்ட் எல்லாம் வச்சிருக்கான். அவன் எனக்கு நான் வச்சுக்கிட்டோ என்னவோ ஒரே ஃப்ரெண்ட். அவன் குடுக்கறான் பாரு, தொல்ல தாங்க முடியலடா சாமி.
5: ஆமாங்க ஆமாங்க. ஊர்ல 10-15 ஃப்ரெண்ட் வச்சு நல்லதா இருக்கா? கூட என் கூட வெற்றி கொடுத்த வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்துல நானு.
4: நன்றி.
3: மோதிரம் போடாத விரலும் இருந்தால் என்ன, இடி படாத உரலும் இருந்தால் என்ன?
4: அதாவது இது காமெடி டயலாக் தான். எந்த படத்துல வரும்?
3: சந்தன சார் பேசுவார். இது மோதிரம் போடாத விரலம் இருந்தால் என்ன, இடி படாத உரலும் இருந்தால் என்ன?
4: ஆக்சுவலா அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. ஓஹோ நானா அப்படின்னு அந்த டயலாக் தான். ஓகே சூப்பர் சூப்பர் சார். தேங்க்யூ தேங்க்யூ. கால் பண்ணது நன்றி.
3: இருவருக்குமே மாலை நன்றி.
4: நன்றி
5: நன்றி நன்றி சார்.
4: ஸோ அடுத்தது வந்து நம்மளுடைய பவானி மேடம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியுது.
5: புரியுது புரியுது. யார் வெயிட் பண்றாங்க? தோழர் ரொம்ப ஆர்வம் வெயிட் பண்ணிட்டு தெரியுது. அந்த பச்சை கிளியை பிடிக்கிறேன்.
4: ஸோ பச்சை கிளியை நீங்க பிடிக்கிறீங்களோ இல்லையோ, நாங்க பிடிக்க ரெடியா இருக்கிறோம். ஆனா அதுக்குள்ள அடுத்த காலர் வந்து காப்பாத்திடுறாங்க.

0: நான் நினைக்கிறேன்
1: என்னை காப்பாற்றுவது யார் என்று தெரிந்து கொள்ளலாமே. வணக்கம்.
2: நேரம் வந்தாச்சு.
3: இன்னொரு முறை சொல்லுங்க
1: அப்படின்னு நீங்க எத்தனை முறை சொன்னாலும் இதோ போட்டுக்கிட்டே இருப்போம் டைலாக் அப்படின்னு. அடுத்த முறை உங்களுக்கு டைலாக் வந்துகிட்டே இருக்கு, கேளுங்க.
2: ஏ பச்சக்கிளி, யார் அவன், எங்க போற,
4: வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கும்பிடுடா, போகும்போது எங்க போறேன் கேக்குறேன், விளங்குமாடா, போடா போடா போய் வேலை வெட்டிருந்தா பாருங்கடா, கேக்குறான் டீட்டெயில்.
0: இப்ப டீட்டெயில் கேட்டுச்சா?
3: போட்டீங்க
0: புதுசு புதுசா டைலாக் எல்லாம் போட்டீங்க.
3: வாய்க்கால்
0: தண்ணி எடுத்து வாயில
1: கொப்பிடா.
3: போகும்போதே எங்க போறேன்னு கேட்டா விளங்கிடும். வாயில வசம்ப வச்சு தெக்க
0: கும்பிடா என்ன புதுசா இருக்குது வார்த்தை
1: கோமளி. அந்த மலை பிரதேசமா இருக்குமோ?
3: அது மாடுலேஷன் மட்டும் பாருங்க சார், டயலாக் வேணாம். அது
0: ஓகே ஓகே சூப்பர்.
1: மாடுலேஷன் கவுனி,
0: மாடுலேஷன் மட்டும் தான் நீங்க பாக்கணும். நீங்க டயலாக்ல நோட் பண்றீங்க.
1: தப்புதான் தப்புதான்.
0: ஓகே சூப்பர் சூப்பர்.
1: எம்ஏ philosophy.
0: ஓகே சூப்பர் சூப்பர் சார். சோ உங்களுடைய மாடுலேஷன் எப்பயுமே வந்து 100 and 100 எப்பயுமே அதுல வந்து வாய்ப்பு
3: டயலாக் வேணா அப்படி இப்படி வேணா போகும். ஆனா மாடுலேஷன் கரெக்டா கொண்டு வந்துரும்.
0: ஓகே சூப்பர். பட் ஆனா உங்களுக்கு அதுதான் ஜாலியா இருக்கு. நீங்க டயலாக் அப்படி இப்படி கொண்டு போறதே உங்களுக்கு ஜாலியா இருக்கு.
1: ஆமா.
0: என்ன எதிர்பார்க்கறீங்கன்றது எனக்கு தெரியுது. சோ ஒரு டைலாக் மட்டும் பவனி வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்களே, ரெண்டாவது டைலாக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா நாங்க இன்னி
1: ஆமா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு யாரு நினைக்கிறனாலும் எங்க தோழர் நினைக்கிறதுனால தோழரின் ஆசையை நிறைவேற்றும் விதமா அதானே வெற்றி?
0: எஸ் அதே.

0: சொல்லிக்கிறேன்.
1: அதே அதே அதே
0: அதே அதே
1: அதே அதே மகாதேவா.
0: என்ன விட்டு எல்லாருக்கும் கட்கமாரோலிங்களா
1: சொல்றீங்க? நீங்களே சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க நினைச்சுக்கிட்டேன். சரி ஓகே, நானும்
0: சொல்றேன்.
1: கட் கேமரா ரோலிங்.
0: டேய் பச்சகிளி, யாரா அவன், எங்க போற? வாய்க்க தண்ணிய மோந்து வாய கழுவுடா. போகும்போது எங்க போறேன்னு கேக்குற? விளங்குமாடா? போடா போடா, போய் வேலைய பாரு. கேக்குறாங்க டீடைல்
1: டீடைல்
0: டீடைல்
1: டீடைலா கேக்குறா வந்துடா. டீடைலா சொல்லிருக்காங்க பாத்தீங்களா? சூப்பர் சூப்பர்.
0: அதாவது நீங்களும் கோவமா பேசிட்டு இருக்க வெற்றி பண்ணானே.

0: வாய்க்க தண்ணியை மோந்து வாயை கழுவிடா. போகும்போது எங்கே போகிறேன்னு கேட்குற, விளங்குமாடா, போடா போடா, போய் வேலையை பாரு. கேக்குறாங்க டீடைலு
1: டீடைலு
0: டீடைலு
1: டீடைலா கேட்டா வந்துதா டீடைலா சொல்லிருக்காங்க பாத்தீங்களா, சூப்பர் சூப்பர்.
0: அதாவது நீங்களும் கோமா பேசிட்டீங்க, வெற்றி பண்ணானே
1: கோமா பேசிறீங்களா? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது எனக்கு கோமா பேசிறீங்க.
0: அதனாலக்கு
1: வந்து தெரியாது பட் எனக்கு தெரியும். ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் கோமா பேசுறீங்களா அப்படின்றத நானும் பாக்குறேன். எனக்கு ஒண்ணு அப்படி தெரியல, கோமா பேசுற மாதிரி தெரியல, ஃபன் பண்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. சோ எனக்கு பயங்கர ஃபன்னா போச்சு. சோ எல்லாருமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க, எல்லாரும் கொடுத்தது இல்ல. பவானி வந்து ரெண்டு டைலாக்கும் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க, சூப்பர் சூப்பர். சோ அவங்களுக்கு ஒரு கிளாப், அண்ட் தென் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த எல்லா காலர்ஸ்க்கும் ஒரு கிளாப்.
0: ஆமா, ஸோ சூப்பராக இருந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப அழகாக கொண்டு போனோம். நம்மளுடைய ஆர்ஜே வெற்றிக்கு ஒரு சூப்பரான ஒரு கிளாப் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் மட்டும் இல்லை, கேட்டுருக்கு எல்லாருமே நினச்சிருப்பாங்க, என்னதான் நம்ம தோழர்கள் வந்து என்ன இது பண்ணு அதை பண்ணுன்னு சொன்னாலும் அந்த எண்டில் நம்ம சந்தோஷம் முக்கியம். என்ன வெட்டினே விட்டு சொல்கிறீங்க.
1: சூப்பர். ஸோ இன்னைக்கு ஷோவில் பேசின அனைத்து நேயர்களுக்கும் நிகழ்ச்சி கேட்டு உங்களுக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக நன்றி,
0: நன்றிகள், நன்றிகள்.
1: நேரம் வந்தாச்சு. எஃப்எம் ரெயின்போவின் அடுத்த நிகழ்ச்சி ஆலையோடு விளையாடு ஸ்டுடியோவில் வந்து நான் உங்க ஆர்ஜே வெற்றி. அண்ட் தென் ஸ்டுடியோக்கு வெளியில் யார் இருக்காங்க அப்படின்றத இந்நேரம் நீங்க ஆகாஷ்வாணி பூச்சேரி அப்படிங்கற Facebook பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணுங்க. அப்டேட்டட் ப்ரோகிராம்ஸ் ஆர்ஜேஸ் யார் அப்படிங்கற டீடைலை தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 102.8.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
5: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

2.8 இசையோடு என்றும் நீங்கள். வெளியில பீச்சுக்கு போயிருக்கிற அந்த ஆர்ஜே யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்நேரம் நீங்க ஆகாஷ்வாணி பூச்சேரி அப்படின்ற பேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தீங்கன்னா நேரம் தெரிஞ்சிருக்கும், ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணுங்க. அப்டேட்டட் ப்ரோக்ராம்ஸ் ஆர்ஜேஸ் யாருன்ற டீடைல் தெரிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ எஃப்எம் பிரைன் போ 102.8 டியூன் பண்ணி கேட்டுக்கொண்டு இருக்கும் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. எஸ், நம்மளுடைய ஆர்ஜே பாரதி தேவி தான் இன்னைக்கு பீச்சுக்கு போயிருக்காங்க. பட் எந்த பீச்சில் இருந்து அப்படின்றத அவங்க சொல்ல நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

அப்படின்றதுதான் வந்து சரியா ரெடியா ரெடியா யார் ஃபஸ்ட் சொல்றீங்க அப்படி சொல்லுங்க ஃபைவ்ல ஃபிஃப்டில இருந்து ஒன் வரைக்கும் கிடக்குது ஆ
அது என்னது அவ்வளோ.

0: எனக்கு அவங்களும் தனியா சொல்லிக்கிறா கூட எல்லாரும் கரெக்டா சொல்லிருப்பாங்க. அடுத்ததா என்ன கேம்ஸ் அப்படின்னா, நான் வந்து ஆஸ்கர் ஆக்டர்ஸ் பேசுவேன், ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் ஃபிலிம்ஸ் ஃபோர் மூவிஸ் வந்து சொல்லுங்க. சூர்யா த்ரிஷா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படங்கள் இதெல்லாம் நல்லா தவறுதா சொல்றேன். ஒருத்தர் அடைய என்னால முடியலடா, யாருங்களா? தேங்க்யூவா, சூப்பர் தான். அடுத்தது அடுத்த கேம் ஷோ என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தை சொல்லுவோம், இப்ப வரக்கூடிய ஒரு ஐந்து பாடல்களில் எவ்வளவு மேக்சிமம் பாட முடியுமோ பாடுறீங்களா? அதுக்கு முன்னாடி நான் உனக்கு சொல்லட்டுமா, ஒரு சிச்சுவேஷன் நான் உங்களுக்கு தரேன், அந்த சிச்சுவேஷன் வந்ததும் உங்க மனசுக்குள்ள என்ன தாட்ஸ் ஃபஸ்ட்டு வரும் அப்படின்றத நீங்க சொல்லலாம். ரெடியா? ஒரு சிச்சுவேஷன் சாங் தான், பயங்கரமா தூங்கிட்டு தூக்கத்துல எழுதுறவங்கள வந்து எழுந்திருக்கியா, தூக்கத்துல எழுதி படி அப்படின்னு சொல்றாங்க. எழுந்து பார்த்தா டைம் வந்து நாலாவது, இந்த சிச்சுவேஷன்ல என்ன சாங் உங்க மைண்டுக்கு வரும்? அடிச்சு பயங்கரமான எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப விழுந்து விழுந்து படிக்கிறீங்க, ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின் வந்து விழுந்து விழுந்து படிச்சுட்டு எக்ஸாம் ஹால்ல போனா அந்த ஒரு கொஸ்டினே வரல. இப்ப வந்து பயங்கரமா வந்து வீட்டுல வந்து உங்களுக்கு பயங்கர பசி, வீட்டுக்கு போறீங்க சரியா, பயங்கரமான பசி. அப்ப அந்த டைம்ல வந்து வீட்டுக்கு போய் சாப்பிடலாம்னு போனீங்கன்னா சாப்பாடே இல்ல. அப்ப இந்த டைம்ல இல்ல, இந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு என்ன சாங்க? அடியில காத்தடிச்சா என்னங்க பயங்கரமா பாடுறீங்களா? ஒரு வார்த்தை சொல்றேன், அதுல வரக்கூடிய ஒரு ஐந்து பாடல்கள் உங்களுக்கான பாடல்கள் என்ன அப்படின்னா, உங்களுக்கான வார்த்தை வந்து அன்பு. இதுல வரக்கூடிய ஒரு ஐந்து பாடல்கள் வந்து உங்களுக்காக பாடப்படும்.
1: அன்பே உன்னா
0: மனசுல வரக்கூடிய பாடல்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பாட்டு தொடர்ந்து பேசலாம். இப்ப ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு ரசித்துக் கொண்டிருக்கும் நிபுணர் ஜெஸ்டி ஆலையோடு விளையாடு.
2: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டிருக்கிற நிகழ்ச்சி ஆலையோடு விளையாடு. ஸ்டுடியோல இருந்து நான் ஆர்ஜே பேசுறேன். அந்த ஸ்டுடியோக்கு வெளியில பீச்ல போயிட்டு நேர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்க ஆர்ஜே பாரதி தேவி. எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னா ராக் பீச்ல இருந்தா, சோ அங்க இருக்கிற நேர்களை தான் பேசி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ தொடர்ந்து கேட்டலாம் என்ன சொல்றாங்க அப்படின்றத.
1: இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட வந்து பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: அப்படியே அமைதியாயிடுங்க. ரெண்டு பேரும் ஒன்னா வயசுல கூட ஒற்றுமை. என்ன ஒரு ஒற்றுமாப்பா, முடியல சான்ஸே இல்ல. சூப்பரா இருக்கும். சரி, எப்படி நீங்க வந்து பீச்சுக்கு வருவீங்களா? பேசினா ரெண்டு பேரும் ஒன்னா பேசுவீங்க, நான் அமைதியாயிடுங்க.
2: விட்டு கொடுக்காம இருப்போம். என்ன பத்தி யாரு என்ன விட்டு கொடுக்க
1: மாட்டோம். ஓகேவா மேம், நீங்க சொல்ல ரெடியா? எப்படி ஃப்ரெண்ட் கால விட்டு கொடுப்பீங்களா இல்ல
2: என்ன ட்ரை பண்றதோ பாப்போம்.
1: சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட்.

0: ஸ்கூல்ல வந்து உங்க ஃப்ரெண்ட வந்து ப்ரொஃபசர் வந்து பாட்டு ஒரு க்வெஸ்சன் வந்து கேக்குறாங்க, அவங்களுக்கு தெரியல ஓகேவா, மாட்டிக்கிட்டாங்க செம்மையா திட்டு வாங்கினுங்கிறாங்க. இந்த சிச்சுவேஷன்ல உங்க மைண்ட்ல என்ன பாட்டு வரும்? ஐயோ என்ன ஒரு செய்யும் ஃப்ரெண்ட் திட்டு வாங்க வந்து சொல்லிட்டீங்களா? என்ன பாட்டு?
1: போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா
0: சொல்லுவேன். உங்களுக்கானது வந்து அதுக்கும் ஜோதிகாவும் சேர்ந்து நடத்த ஒரு மூணு படங்கள்
1: பூவெல்லாமன் வாசம், ராஜா, முகவரி.
0: ஓகே சூப்பர், பயங்கரமா படம்லாம் பாத்தீங்க.
1: அது பிடிச்சிருந்தா பாப்பேன்,
0: பார்க்க மாட்டேன். எங்க படம் பார்த்தா தானே பிடிச்சிருக்க முடியாது,
1: தெரியும். வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தா பாப்போம்,
0: ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அதுக்கு அப்புறம் தான் நம்ம படத்தையே பார்ப்போம்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. சூப்பர். இந்த வாக்கிங் போறீங்களா? பேசலாம் ரெண்டு புள்ளி ரெண்டு நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம். எனக்கு சியாலையோடு விளையாடு.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு ரசிச்சிருக்க இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. ராக் பீச்ல நம்மளுடைய ஆர்ஜே பாரதி தேவி தான் நேரில் கூட பேசி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ தொடர்ந்து கேட்கலாம் என்ன சொல்றாங்க அப்படின்றத.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. இப்ப நம்ம கூட பேசிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: பேசலாம்.
3: என் பேர் பீட்டர். என் பேர் ரிஸ்வான்.
2: ரெண்டு பேரும் எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸ்?
3: 5 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.
2: 5 இயர்ஸ். ஓகே. எப்படி ரொம்ப அமைதியானவரா? கடவுளே என்ன காப்பாத்து. சம சம எப்படி கிளாஸ்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வருவீங்களா?
3: வருவோம். ஃபர்ஸ்ட் ரேங்க்.
2: வெளியிருக்கீங்க நீங்க படிக்கிறது படிக்கிறதுனால எப்படி ஒரு தெரியலதான் இருக்கீங்க. அப்ப நீங்க வந்து ரொம்ப நல்ல பிள்ளை, ஒரு வந்து எடுத்துக்கலாம். அப்ப நீங்க வந்து பேசிட்டு இருந்தது எல்லாமே வந்து ஆப்போசிட்டா தான் பேசிட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க எது பேசினாலும் நாங்க ஆப்போசிட்டா எடுத்துக்கலாமா? நீங்க தானே சொன்னீங்க நான் ரொம்ப நல்ல புள்ள, அமைதியான புள்ள. நீங்க திடீர்னு அவுட் ஸ்டாண்டிங் அப்படின்றீங்க. அவுட் ஸ்டாண்டிங் வெளில நிப்போன்றீங்க. அமைதியான வாங்கிருக்கீங்க? நீங்க

49, 48, 56, 47, 45, 44, 43, 42, 41, 40, 39.

0: பண்ணலாமா?
1: எனக்கு
2: சும்மா ஒரு ரெண்டு பேரும் கேம்ல வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றீங்க, ஒரு கேம்ல வந்து இவர் வந்து வின் பண்ணி பிரைஸ் வாங்கிடுவார், நீங்க வாங்கல. இந்த சிச்சுவேஷன்ல உங்க மைண்டுக்கு வரக்கூடிய ஒரு சாங் என்னவா இருக்கும்?
0: இவரு
2: ஜெயிச்சார், நீங்க தோத்துட்டீங்க, சொல்றதா
0: இருக்கும்.
2: இதுல இவர் ஜெயிச்சாரு, இப்ப நீங்க உங்க மைண்ட்ல என்ன
1: விஜயரம்பா, அப்புறம் நினைச்சே வந்தாய், என்றென்றும் காதல்.
2: ஓகே சூப்பர். ஆமா பிங்க், ஆமா மிஸ்ஸா பிங்க், ரெண்டாவது ஒரு பாட்டு பாடு.
1: பாட்டா
2: யோசிக்கீங்களா?
1: பாட்டு பாடுறது.

0: வானம் சிரிக்கா
1: தொடர்ந்து பேசலாம். இதே நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம் இந்த நேரம் அலையோடு விளையாடு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்டு ரசித்து இந்த நிகழ்ச்சி ஆலையோடு விளையாடு. நேரம் 5:45, 20 நொடிகள் ஆகிட்டு இருக்கு எஃப்எம் ரெயின்போவில். ஸோ இப்போ நம்மளுடைய ஆர்ஜே பாரதி தேவி ராக் பீச்லேருந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் அதாச்சு. என் சங்கர்கிற நேரம் கொடுத்தான் ஃபன் பண்ணி ராக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கேட்டலாம்,
1: வெல்கம் பேக் டு த ஷோ. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம். வணக்கம். என் பேர் சுஜித்ரா. மறக்க முடியாத நிறைய நிகழ்வுகள் எல்லாமே வந்து நடந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது நிகழ்வு உங்க மைண்ட்ல வந்து இருக்கா மேடம்? ரொம்ப மறக்க முடியாத தருணம் அப்படின்னா எது சொல்லுங்க, ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணது அந்த மாதிரி. கிளம்பி வரீங்க, இப்ப வந்து உங்க ஃப்ரெண்ட மட்டும் நீங்க வந்து விட்டுட்டு வந்துட்டீங்க தெரியாம. இப்ப திடீர்னு உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்க எதற்க வந்து விக்கிறாங்கன்னு ஒரு சிச்சுவேஷன், அந்த சிச்சுவேஷன்ல உங்க மைண்ட்ல என்ன சாங் வரும்?
2: அவங்க சமாளிப்போம், நாங்க உன்னை கூப்பிடலாம் தான் நினைச்சோம்.
1: சண்டைலாம் போடுவீங்க
2: வாங்க, நல்லாவே
1: யாரு பயங்கரமா சண்டை போடுவா, யாரு ஃபர்ஸ்ட் காம்ப்ரமைஸ் ஆவா?

0: ஒரு பலம் தெரியுமா, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறது அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பலம். நீங்க எவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்டா இருக்கீங்க அப்படின்றத பாத்துக்கோங்க.
1: அவ பேசுறதுதான், அவ பேசும் போதே அவ பேசுறது அப்படி கேட்டுட்டே இருப்பான்.
0: எனக்கு கிடைச்சிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கும் போது எப்படி ஃபீல் ஆகும்?
1: எனக்கு கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், உங்க அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்.
0: ஒரு அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கும்ல அந்த டைம்ல அவங்க மைண்ட்ல வரக்கூடிய சாங் சிச்சுவேஷன் சாங்
1: நமக்கு அதான்.
0: இருப்பாங்க. ஓகே சரி, இது ஒரு கேம்ஸோ நாங்கள் வந்து ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். ஆ சரி ஓகே, அதுக்கு முன்னாடி இது இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இங்கே வந்துக்கிறது வந்து உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சுட்டுருக்காங்களா? இந்த சுச்சுவேஷனில் உங்கள் மைண்டில் வரக்கூடிய வேறு ஏதாவது
1: சொல்லிட்டு வந்தேன்னவே இப்போ மைண்ட் எதுவும் வரல.
0: மறந்துங்களா அப்போ சொல்லிட்டு வந்தீங்கன்னா அதில் ஒரு சந்தோஷம். நம்ம அம்மா வந்து நம்ம வந்து அம்மா கை வச்சுருங்களா வழியில் எல்லாம் சீட்டுக்கு போனால் சொல்லி
1: வெளில போகப்படியா? அவங்களை பார்த்து ஒரு லுக் கொடுத்தாங்க போறதுக்கு முன்னாடி. வா போயிட்டு வா போயிட்டு வா, வந்து உயிரோட இருக்கேன்னு
0: பாப்பான்ற
1: மாதிரி. ஒண்ணு தப்பிச்சா போதுட்டான்ற மாதிரி
0: தப்பிச்சா போதுண்ணா சாமி ஆளை விடுங்க, வந்து நாங்க வாங்கிக்கிறோம் என்ஜாய் பண்ணுவோம்.
1: அதுதான் சொன்னேன், இப்ப திருச்சுனா நைட்டு வாங்குவேன், மதியம் காலை ஜாலி ஆயிடும்.
0: அவ்வளவுதான் பண்றீங்க. சரி, நாங்கள் வந்து ஒரு கேம் ஷோ ஒன்று வந்து கண்டக்ட் பண்ணுறோம். என்ன ஒரு நம்பர் நான் சொல்லுவேன், அதில் வந்து ரிவர்ஸ் வந்து நீங்கள் வந்து சொல்லணும். சரி, யார் ஃபஸ்ட்டு சொல்கிறீங்க அப்படின்றது தான் வந்து ரெடியா? யார் ஃபஸ்ட்டு சொல்கிறீங்க? நான் யார் தான் சொல்ல போறீங்க, டிசைட் பண்ணி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு.
2: ஆமாம்,
0: இருந்து ஒன் வரைக்கும் வந்து சொல்லணும். உங்களுக்கு வந்து அதே நம்பரே கொடுக்கலாமா இல்லை வேற ஏதாவது நம்பர் கொடுக்கலாமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். வேற ஏதாவது நம்பர் கொடுக்கலாமா, நடுவில் நடுவில் ஏதாவது நம்பர் தரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நடுவில் வந்து நான் ஒரு நம்பர் சொல்லுவேன், அதுல இருந்து ஒரு அஞ்சு நம்பர் அப்படின்னு சொல்றீங்களா? கடலாமா
2: அஞ்சு நம்பரா?
0: ஆ ஓகேவா, சொல்றேன்.
2: நைன்டி எயிட் நைன்டி செவன் நைன்டி சிக்ஸ் நைன்டி ஃபைவ் நைன்டி ஃபோர்.
0: ஓகே,
2: 150 150 149 149 147 147 445 444 443 442 441 440 439 438 36

0: மறக்கவே மாட்டாங்க.
1: உங்களுக்கான
0: நம்பர்
1: 39, 38, 37, 35.

0: இருந்தது. ஐயோ நான் என்ன சொன்னது நான் மறந்துட்டேன். என்ன சொன்ன நான்
1: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்டுருக்கிற நிகழ்ச்சி ஆலையோடு விளையாடு. ஆர்ஜே பாரதி தேவி ராக் பீச்சில் இருக்கிற நேர் கூட ராக் பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து கேட்டலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம் வணக்கம். நந்தினி என் பேர். பூஜா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நாங்க காலேஜ்ல பிஏ முடிச்சிட்டு இருக்கோம்.
1: அப்பா எப்படி இருக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் படிப்பு?
2: ரொம்ப
1: எப்படி படிப்பு படிப்புன்னு இருக்கீங்களா? என்னன்னு தெரியாது. எப்பயுமே வந்து பயங்கர கலாட்டாஸ் தான். ரொம்ப அமைதியா இருக்கான். சரியா? அது வெக்கப்பட்டு முகத்தை மூடுறீங்க இல்லையா? இல்லையா? அப்ப நீங்க வெக்கப்பட
2: மாட்டேன். ready
1: ready super da 35
2: 34 33 32 31
1: 34
2: 450 449 448 440 446 445 443 442 441
1: ரொம்ப ஓகே.

நினைக்கிறேன் மீண்டும் ஒரு இணைய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே பாரதி.

நன்றி ஆர்ஜி பாரதேவி. நேயர்களுக்கும் நன்றி. நேர்ஷிகரிசித்த உங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. வரும் பாலோடு அலையோடு விளையாட்டு நிகழ்ச்சி நிறைவடைகிறது.

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: விளம்பரத்தினை தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்கலாம்.
2: ஏற்பாடு ஆயிடுச்சு. எதுக்கு? குட்டியோட ஃபீஸுக்கு. காட்டு உடனடியாக 20,000 ரூபாய் லோனா? யாருக்கு?

0: தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்கு. ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸ் அனுப்பியிருக்கேன்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேணி பழனி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் நகரில் அமைந்துள்ள செமி கண்டக்டர் ஆலையை திறந்து வைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு 6 நாள் அரசுமுறை பயணமாக நாளை புறப்பட்டு செல்ல உள்ளார். நாட்டின் ராணுவ தளவாட உற்பத்தி 38,000 கோடி ரூபாயை எட்டி சாதனை படைத்திருப்பதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று காலை புதுடெல்லியில் நடைபெற்ற 80வது ஃபிட் இந்தியா சண்டே சைக்ளோத்தான் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் நகரில் அமைந்துள்ள செமி கண்டக்டர் ஆலையை நேற்று திறந்து வைத்தார். தொடர்ந்து அங்கு பணிபுரிந்த ஊழியர்களுடன் அவர் கலந்துரையாடினார். அந்த தருணம் மிகவும் நெகிழ்ச்சியானதாக அமைந்தது என்றும் பிரதமர் பதிவிட்டுள்ளார். இக்கலந்துரையாடலில் ஈடுபட்டோர் பெரும்பாலானவர்கள் பெண்கள் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த இளைஞர்களின் ஆற்றல் குறித்து தாம் மிகவும் பெருமைப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், செமி கண்டக்டர் மையத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பெரும்பாலானோர் பெண்கள் என்றும், அவர்கள் இந்தியாவின் தொலைதூர பகுதிகளைச் சேர்ந்த பழங்குடியின வகுப்பை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவித்துள்ளார். அவர்களின் குறிப்பிடத்தக்க மன உறுதி செமி கண்டக்டர் குறித்து அவர்கள் அறிந்து கொள்வதை உறுதி செய்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். செமி கண்டக்டர் பயணத்திற்கு அது மேலும் வலு சேர்க்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் யுவசக்தியின் வலிமை கண்டு பெருமிதம் கொள்வோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று காலை புதுடெல்லியில் ஜவஹர்லால் நேரு விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற 80வது ஃபிட் இந்தியா சண்டே சைக்ளோத்தான் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். உடல் தகுதி ஒற்றுமையை ஊக்குவிப்பதன் மூலம் ஆரோக்கியமான தேசத்தை உருவாக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். சமூக அளவிலான மிதிவண்டி பயணத்தில் பங்கேற்பாளர்களை ஒருங்கிணைப்பது இந்நிகழ்ச்சியின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார். ஃபிட் இந்தியா மிதிவண்டி மற்றும் ஓட்டப்போட்டி முன்னெடுப்பு கடந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட்டது என்றும், இது உடல் தகுதிக்கான ஒரு செயல்பாடு மட்டுமல்ல என்றும், வரும் 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கனவு என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக மாற வேண்டும் என்றால் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் ஆரோக்கியமாக இருப்பது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியா கனடா இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை மேற்கொள்ள நாளை வர்த்தகர்கள் குழு கனடா செல்ல உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா கனடா இடையே தடையற்ற வர்த்தக பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையை அடுத்த 6 மாதங்களில் வர்த்தகர்கள் குழு முடிவு செய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை ஏற்கனவே நிறைவடைந்து இருப்பதாகவும், இந்த ஒப்பந்தம் அடுத்த ஆண்டுகளுக்கு நடைமுறைக்கு வர உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு நாளை புறப்பட்டு செல்ல உள்ளார். தனது சுற்றுப்பயணத்தின் முதற்கட்டமாக இந்தோனேஷியாவிற்கு அவர் செல்ல உள்ளார். இதுகுறித்து கூடுதல் தகவல்கள்.
4: பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஜூலை 8ஆம் தேதி ஆஸ்திரேலியா செல்கிறார். பின்னர் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டிலும் அவர் பங்கேற்கிறார். இதனிடையே ஆஸ்திரேலியாவிற்கு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடியை வரவேற்பதாக அந்நாட்டின் பிரதமர் திரு ஆண்டனி அல்பனேஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஆஸ்திரேலிய பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உலகில் 4வது பெரிய மற்றும் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரம் என்ற வகையில் இந்தியா ஆஸ்திரேலியாவிற்கு ஒரு முக்கிய பொருளாதார கூட்டாளி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா இந்தியா இடையிலான உறவு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த கூட்டாண்மை இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் அமைதித்தன்மை மற்றும் செழிப்பை வளர்க்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
3: இந்தியா ஆஸ்திரேலியா உறவுகளை மேலும் வலுப்படுத்த வருடாந்திர உச்சிமாநாட்டில் இரு நாட்டு தலைவர்களும் மெல்போர்னில் சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத் மற்றும் மும்பையில் நடைபெற்று வரும் அதிவேக ரயில் நிலையம் வரும் 2029ஆம் ஆண்டிற்குள் கட்டி முடிக்கப்படும் என மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஒருநாள் பயணமாக குஜராத் மாநிலம் அகமதாபாத்திற்கு வருகை தந்த அவர் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் ரயில்வே கட்டுமான பணிகளை ஆய்வு செய்தார். பின்னர் அங்கு கட்டுமான பணியாளர்களுடன் கலந்துரையாடினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குஜராத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புல்லட் ரயில் திட்டங்களை தாம் ஆய்வு செய்ததாக தெரிவித்தார்.

0: தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ரத்தார், பஹ்ரைன், குவைத் மற்றும் ஓமன் நாடுகளுக்கு இன்று சென்றுள்ளார். இப்பயணத்தின் போது அந்நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களையும் அவர் சந்தித்து இருதரப்பு நல்லுறவுகள் குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார். இந்த சந்திப்பின் போது சம்பந்தப்பட்ட நாடுகளுடனான உறவுகள் மேம்படுவதுடன் பிராந்திய உறவுகள் வலுப்படும் என்றும் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இந்த சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு டாக்டர் ஜெய்சங்கர் வரும் 13ஆம் தேதி நியூயார்க்கில் நடைபெறவுள்ள ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளார். மேலும் July 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். அங்கு ஐரோப்பா மற்றும் பெல்ஜியம் நாடுகளைச் சேர்ந்த வெளியுறவு அமைச்சர்களையும் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். நாட்டின் ராணுவ தளவாட உற்பத்தி 38,000 கோடி ரூபாயை எட்டி சாதனை படைத்திருப்பதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் பாதுகாப்பு உபகரண உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப பயன்பாடுகள் குறித்து எடுத்துரைத்தார். கடந்த 2013 மற்றும் 2014ஆம் ஆண்டில் வெறும் 686 கோடி ரூபாயாக இருந்த பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி தற்போது 57 மடங்கு அதிகரித்து இருப்பதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்தியாவில் தயாரிக்கப்படும் ராணுவ உபகரணங்கள் மீது உலக நாடுகளின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த நிதியாண்டில் முன் எப்பொழுதும் இல்லாத வகையில் ராணுவ தளவாட உற்பத்தி 178,000 கோடியை எட்டியதாகவும் அவர் தெரிவித்தார். இது கடந்த 2014-15ஆம் ஆண்டுகளை ஒப்பிடும்போது 3 மடங்கு அதிகம் என்றும் அவர் தெரிவித்தார். சத்தீஸ்கர் மாநிலத்தின் புகழ்பெற்ற பாண்டவாணி பாடகியும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான தீஜன் பாய் இன்று காலமானார். அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தீஜன் பாய் தனது சக்தி வாய்ந்த குரல், கம்பீரமான தோற்றம் மற்றும் தனித்துவமான பாணியால் மகாபாரத கதைகளுக்கு மேடையில் உயிர் ஊட்டியதாக தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தனது அபாரமான திறமை, அர்ப்பணிப்பு மற்றும் பல ஆண்டுகால பயிற்சியின் மூலம் சத்தீஸ்கர் மாநிலத்தின் வளமான பாண்டவணி பாரம்பரியத்திற்கு இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் அங்கீகாரத்தை பெற்று தந்ததாக தெரிவித்துள்ளார். இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்தை பரப்புவதில் அவரது பங்களிப்பு என்றும் நிலைத்திருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த பாரதம், ஜிராம்ஜி மற்றும் ஆஜீவிகா போன்ற திட்டங்களை செயல்படுத்துவதற்கு முதல் தவணையாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மாநிலங்களுக்கு 25,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தவணையை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து மேலும் சில தகவல்கள்.
2: அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர்களுடன் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இத்திட்டத்தின் செயலாக்கம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இத்திட்டத்தின் மூலம் 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் மாநிலங்களில் போதுமான நிதி இருப்பதை உறுதி செய்வதே இத்தவணை தொகையின் நோக்கமாகும். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்திலிருந்து வளர்ச்சியடைந்த பாரதம், ஜிராம்ஜி சட்டம் வெற்றிகரமாக மாற்றப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை செயல்படுத்த 3 ஆண்டுகளுக்கு மேல் ஆனது என்றும், ஆனால் வளர்ச்சியடைந்த பாரதம், ஜிராம்ஜி திட்டம் நாடு முழுவதும் ஒரே நாளில் செயல்படுத்தப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இத்திட்டத்தை செயல்படுத்த அடுத்த 5 ஆண்டுகளில் 2.86 லட்சம் பஞ்சாயத்துகளில் 7.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த பாரதம், ஜிராம்ஜி திட்டத்தின் கீழ் ஊதிய விகிதங்கள் சராசரியாக 10% உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார்.
0: பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பது என்பது கடந்த 100 ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்பாட்டில் உள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், மத்திய அரசின் உயிரி எரிபொருள் கலப்பு குறித்து ஆக்கப்பூர்வமான யோசனைகள் வரவேற்கப்படுவதாக தெரிவித்தார். அதன்படி தேவையான திருத்தங்களை மேற்கொள்ள தாம் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலுடன் எத்தனாலை கலப்பது என்பது தமது கருத்து அல்ல என்றும், இந்த முயற்சி முந்தைய காங்கிரஸ் அரசு காலத்திலேயே தொடங்கப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் இன்று காலை சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை இயக்ககத்தில் செவிலியர் தேர்வுகள் வாரியம் சார்பில் பொது தேர்வு நடைபெற்றது. இன்று காலை புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் ஆகிய பகுதிகளில் 9 தேர்வு மையங்களில் நடைபெற்ற இத்தேர்வில் சுமார் 457 ஆண் தேர்வர்களும் 1157 பெண் தேர்வர்களும் பங்கேற்றனர்.

0: ஏற்றனர். 299 தேர்வர்கள் நுழைவுத் தேர்வில் பங்கேற்கவில்லை என மாநில மருத்துவ கல்வி இயக்குநர் மற்றும் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் டாக்டர் செவ்வேல் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனத் நகரில் அமைந்துள்ள செமி கண்டக்டர் ஆலையை திறந்து வைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு 6 நாள் அரசுமுறை பயணமாக நாளை புறப்பட்டு செல்ல உள்ளார். நாட்டின் ராணுவ தளவாட உற்பத்தி 38,000 கோடி ரூபாயை எட்டி சாதனை படைத்திருப்பதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று காலை புதுடெல்லியில் நடைபெற்ற 80வது ஃபிட் இந்தியா சண்டிய சைக்கிளத்தான் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: அக்கா, பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல, கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
2: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி படிக்கிறாங்க.
1: அப்ப சரியான நம்பர்
2: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
1: அக்கா, நீங்க காப்பாத்திட்டீங்க.
2: வேலையில இருந்து இல்ல.
1: ஆமா, ஆர்பிஐ சொல்கிறது
2: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
3: I'm looking for a life insurance policy that has a low premium, gives a good bonus and is truly trustworthy.
4: Go for PLI.
5: Along with government employees, all professionals, graduates and diploma holders can avail the benefits of the PLI policy. PLI is backed by the trust of Postal Department. Contact your nearest post office today or log into indiapost.gov.in.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் மக்களே, நேரம் சரி 6:22 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நான் உங்கள் அர்ஜே பவானி. இந்த நிகழ்ச்சியில் நேயர்களே, உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டில் நீங்க கேட்டு ரசிக்கலாம். நீங்க செய்ய வேண்டிய எல்லாமே 2271-7602-7232 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு டயல் பண்ணுங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டில் உலகமே கேட்டு ரசிக்கட்டும்.
2: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுபெயின் 102.8 இது மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிடலாம் நேயரோடு. வணக்கம் சார்.
3: வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன் சார். சொல்லுங்க, உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டுல எல்லாரும் கேட்டு ரசிக்கிறது நேரம் வந்தாச்சு.
3: கண்டிப்பா, என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாங் பாய்ஸ், இது திரைப்படத்தின் பேர் மேம். இதுல இருந்து எகிரி குதிச்சேன் வானம் விரிந்ததுன்னு ரொம்ப சூப்பரா இருக்கும் மேம். சாங்கோட மியூசிக், லிரிக்ஸ் அண்ட் பிக்சரைசேஷன் ஒளிபரப்புறீங்களா?
2: கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்காகவே கார்த்திக் மற்றும் சித்ரா சிவராமோட குரல்ல சூப்பரான பாடல் வந்து

0: நேற்றைய நமது முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போல நாளை காலை 7:02 புதுவை புதுமை நிகழ்ச்சியை ஒளிபரப்பாக இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில அறிவோம் அறிவியல் பகுதியில கொசுக்களின் அறிவியல் சார்ந்த உண்மைகள் மற்றும் அதனால் பரவும் நோய்களின் கட்டுப்பாடு குறித்து தமிழக அரசின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்தின் துறையின் முதுநிலை பூச்சியியல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் பே பாஸ்கர் அவர்களுடன் நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்கிறார் மயிலாடுதுறை தசந்தில்குமார் அவர்கள். நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. கொசுக்கள் சம்பந்தமான அறிவியல் உண்மைகள் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 லிங்க் ட்ரஸ்ட் இருக்கீங்க. மனம் விரும்புது நிகழ்ச்சி நிகழ்ச்சியில கலவை பண்ணிட்டு இருக்காங்க. பேசலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்க பேசலுங்க, எங்க அழைக்கிறீங்க?
1: பண்பலை ராணி பாடும் ரீங்கார தேனி பவானி அவர்களுக்கு வணக்கம் சொல்வது திருவண்ணாமலூர் தட்சிணாமூர்த்தி.
0: கவிதையாவே ஒரு வர்ணனையை சொல்லிட்டேன். நம்மளுடைய தட்சிணாமூர்த்தி சாருக்கு என்ன பாடல் வேணும் சொன்னா ப்ளே பண்ணிடலாம்.
1: சீதா பக்கத்துல இருந்து அக்கம் பக்கம் யாரும் இல்லாத ஒரு பாடல் பாடம். இதுக்கு ஒரு சின்ன ஆழம் விதைக்குள் ஞானம் வேண்டும், அதனுள் நாம் ஒன்றாய் வாழ வேண்டும், காலம் மறந்து கழிக்க வேண்டும், நாம் கற்பனை கடலில் குளிக்க வேண்டும்.
0: சூப்பர் சூப்பர். சாதன சர்க்கம் சூப்பரான பல வந்துட்டு இருக்கு. அவங்களுக்காக கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி மேடம்.
0: நன்றி.

0: நேர்கள் நமது முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போல நாளை காலை 6:35 உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில அவரக்காய் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்தின் உரையாடல் நிகழ்விற்கு மறக்காம நிகழ்ச்சியை கேளுங்க. பங்கேற்கிறாங்க காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தசந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் சரி 6:43 பதினொடிகளை புதுவை 102.8 இது மனம் விரும்புதிய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்க மனசுக்கு பிடிச்ச படம் எங்களுக்கு ரசிக்கணும் அப்படின்னு மறக்க முடியல. பண்ணுங்க இப்போ ரெயின்போக்கு கலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். வணக்கம் சொல்லக்கூடிய நண்பு தோழர் யார், எங்க நடக்கிறாங்க தெரிஞ்சுக்கலாமா?
1: தெரிஞ்சுக்கலாம் மேடம். ஈரா மா முருகன் இளமாங்கலம், ஆர் முருகன் இளமாங்கலம் கிராமம். படம் வந்து நினைத்தேன் வந்தாய். பாடல் வந்து மல்லிகையே மல்லிகையே மலையிடம் மன்னவன் யார் சொல்லு. அந்த பாடல் வேணும் மேடம்.
0: சோ சித்ரா அனுராதா பாடிய பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கல மரன் சார், கேட்டு ஜெய பண்ணுங்க.
1: நன்றி மேடம், உங்களுக்கு மாலை நன்றி.
0: நன்றி. நேர்களை நீங்களும் இதே மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச படம் நீங்க மட்டும் இல்லைங்க உலகமே கேட்டு ரசிக்கணும் நினைச்சீங்கன்னா மறக்க முடியாது. பண்ணி ரெயின்போக்கு 2271760202 7 2 3 0 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்க வேறு நேர்களை தானே 0403 அப்படிங்கிற கோடு செய்து டேர் பண்ண மறக்காதீங்க.

நேர்கை நமது முதன்மை அலைவரிசையில நாளை காலை 12 மணிக்கு டெக் குரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில் அறிவியல் முத்துக்கள் வழங்குபவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து மீன்கள் குறித்து அதிசய ஆராய்ச்சி செய்திகள் குறித்து புதுச்சேரி கல்வித்துறை முதன்மை கல்வி அலுவலர் ஆர் குலசேகரன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி ஒளிபரப்பாக இருக்கு. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். டெக் குரு பகுதியில் அறிவியல் சம்பந்தமான எக்கச்சக்கமான கேள்விகளுக்கு விடை உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. நம்ம முதன்மை அலைவரிசையில் நாளை நண்பகல் 12 மணிக்கு.

0: வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சியில் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது மனம் விரும்ப நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நேரம் 6:49 நொடிகள் ஆகியாச்சு. நிகழ்ச்சியில் கலர் வெயிட் பண்ணிட்டு பேசிடலாம். கலரோடு வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
0: வணக்கம் சொல்லக்கூடிய தோழர் யார், எங்க நடிக்கிறீங்க தெரிஞ்சுக்கலாமா?
1: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்திக்கு போம்.
0: அபுசாலி, உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல் சொல்லுங்க, ப்ளே பண்ணிடலாம்.
1: படம் என்றென்றும் காதல், பாடல் ஓ தென்றல் அந்த பாடல் வருகிறது மேடம்.
0: ஓகே சார். எஸ்பிபி மற்றும் அனுராதா குரல் ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: மிக்க நன்றி மேடம்.

நமது முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போல நாளை நண்பகல் 12:50 புதிய பக்கங்கள் நிகழ்ச்சியை ஒளிபரப்பாக இருக்க இந்த நிகழ்ச்சியில பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். புதினத்தை விரும்பக்கூடிய நம்ம நேயர்கள் மறக்காம நிகழ்ச்சியை கேளுங்க. நாளை பகல் 12:50 முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போவில் புதின பக்கங்கள். கலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கலரோட பேசிடலாம். நேரம் 5:55.

0: புதின பக்கங்கள். வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே கேட்டுருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் கலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கலரோட பேசிடலாம். நேரம் 5:55:47. வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம். பவுனகிரிலிருந்து வேறுபடி பேசுறேன் மேம். நலமா இருக்கீங்களா மேம்?
0: ரொம்ப நலமா இருக்கு சார். சொல்லுங்க, உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டில் பிளே பண்ணிடலாம்.
1: காதலி படத்துல இருந்து மும்பை காற்று எந்த வேணும் பாட்டு வேணும்?
0: ஓகே சார். மனம் மற்றும் மனதாதோட குரல் ஒரு சூப்பரான பாட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி மேம்.
0: நன்றி.

இன்று சென்றுள்ளார். இப்பயணத்தின் போது அந்நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களையும் அவர் சந்தித்து இருதரப்பு நல்லுறவுகள் குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார். இந்த சந்திப்பின் போது சம்பந்தப்பட்ட நாடுகளுடனான உறவுகள் மேம்படுவதுடன் பிராந்திய உறவுகள் வலுப்படும் என்றும் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இந்தியா கனடா இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை மேற்கொள்ள நாளை வர்த்தகர்கள் குழு கனடா செல்ல உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா கனடா இடையே தடையற்ற வர்த்தக பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று காலை புதுடெல்லியில் ஜவஹர்லால் நேரு விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற 80வது ஃபிட் இந்தியா சண்டே சைக்ளோத்தான் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். உடல் தகுதி ஒற்றுமையை ஊக்குவிப்பதன் மூலம் ஆரோக்கியமான தேசத்தை உருவாக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். சமூக அளவிலான மிதிவண்டி பயணத்தில் பங்கேற்பாளர்களை ஒருங்கிணைப்பது இந்நிகழ்ச்சியின் நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரி பகுதி மாகியவில் பாஜக சார்பில் ஒருநாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இப்பயிற்சி முகாமை பாஜக கேரள மாநில பொதுச் செயலாளர் திரு ரமேஷ் தொடங்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு நாளை புறப்பட்டு செல்ல உள்ளார். தனது சுற்றுப்பயணத்தின் முதற்கட்டமாக இந்தோனேஷியாவிற்கு செல்லும் அவர் வரும் 8ஆம் தேதி ஆஸ்திரேலியா செல்கிறார். சத்தீஸ்கர் மாநிலத்தின் புகழ்பெற்ற பாண்டவாணி பாடகியும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான தீஜன் பாய் இன்று காலமானார். அவரது மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக கத்தார், பக்ரைன், குவைத் மற்றும் ஓமன் நாடுகளுக்கு

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:02:46 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்பதே நிகழ்ச்சியில் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச படம் கேட்டு ரசிக்கணும்னு நினைச்சிக்கனா மறக்காம டயல் பண்ணுங்க 2271760 2272 2303 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. நீங்க வெளியூர் நேரத்தில் இருந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ண மறக்காதீங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை உலகமே கேட்டு ரசிக்கட்டுமே, அதற்காக தாங்க மனவிருப்த நிகழ்ச்சி. மறக்காம டயல் பண்ணுங்க.

0: நேரம் 7:09. 10 நொடிகள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர்கேட்ரஸ்ட்டுக்கு எந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நான் உங்களை ஆர்ஜி பண்ணுங்களோட பேசிட்டு இருக்கேன். உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலையும் கேட்கணும் அப்படின்னா எஃப்எம் ரெயின்போக்கு மறக்காம டயல் பண்ணுங்க. சொல்லும்போது நம்ம கலர் கால் பண்ணிட்டாங்க, பேசிடலாம். கலரோடு வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், நான் வரைவில் இருந்து
0: உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பாடல சொல்லுங்க சார், பிளே பண்ணிடலாம்.
1: ஒரு கல் ஒரு கண்ணாடி என்ற திரைப்படத்துல இருந்து அழகே அழகே நீடின்றது.
0: முகேஷ் மற்றும் ஸ்ரீ மதுமிதா குரல் சூப்பரான பாடல். உங்க பாடல வந்து டெக்கி கேட ஜெய பண்ணுங்க.
1: நன்றி
0: நன்றி சார். மனம் விரும்புதே நிகழ்ச்சி நிறைவாக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேயர்களுக்கும் எழுதியின் சார்பாக நன்றிகள்.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி தொடர்வது தமிழ் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக

0: பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சத்தீஸ்கட்டில் இன்று காலமான பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் தீஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெற்றன. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. நாடு முழுவதும் நீர்வளம் குறைவாக உள்ள 256 மாவட்டங்களில் நீர் சேமிப்பு இயக்கம் கடந்த 2019 தொடங்கப்பட்டதாக நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2021 மழைநீர் சேமிப்பு இயக்கத்தை பிரதமர் தொடங்கி வைத்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமுதாய பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இயக்கம் மாற்றியமைக்கப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடல் நலனை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். ஞாயிறுதோறும் சைக்கிள் பயணம் இயக்கத்தின் கீழ் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சைக்கிள் பயணத்தால் ஏற்படும் நன்மைகள் குறித்து அவர் விரிவாக எடுத்துரைத்தார். சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுப்பதற்கும் இது உதவிடும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தம்மை சந்தித்த பாரதிய மஸ்தூர் சங்க பிரதிநிதிகளுடன் அவர் கலந்துரையாடினார். அலுவலர்களின் பிரச்சினையை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதில் இதுபோன்ற சங்கங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். இதுபோன்ற கலந்துரையாடல்கள் அரசு ஊழியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் பயனளிக்கும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014 421 கோடி லிட்டராக இருந்த இந்த வகை பெட்ரோல் உற்பத்தி தற்போது 2000 கோடி லிட்டரை எட்டியுள்ளதாக பெட்ரோலியத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி வெகுவாக குறைந்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைத்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஆந்திராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தின் நிம்மாடா கிராமத்தில் இப்பணிக்கான தமது படிவத்தினை தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். எவ்வித குளறுபடியும் இன்றி வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதற்கு சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் அவசியமாகிறது என்றும் அவர் கூறினார். தேர்தல் நடைமுறைகள் நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்வதில் வாக்காளர் பட்டியல் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் தனியார் நிறுவனத்தின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி பிரிவிற்கான கட்டுமானப் பணிகளை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியாவுடன் இணைந்து இன்று தொடங்கி வைத்தார். இந்த உற்பத்தி பிரிவு ஷிவ்புரி மாவட்டத்தில் 2500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுயசார்பு இந்தியா மற்றும் உற்பத்திக்கான இந்தியா இயக்கங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் ஜெனீவா புறப்பட்டுச் சென்றார். ஐநா சார்பில் நடைபெறவுள்ள இந்த உச்சி மாநாடு நாளை தொடங்குகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பாக ஐநா சார்பில் நடைபெறும் முதல் உச்சி மாநாடு இது என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் மத்திய ஊரக வளர்ச்சித்துறையின் திட்டங்களின் செயலாக்கம் குறித்து மூத்த அதிகாரிகள் கொண்ட குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இன்று தொடங்கிய இந்த ஆய்வுப் பணி வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் தொடர்பாகவும் இக்குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15

0: 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சத்தீஸ்கட்டில் பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் தீஜான் பாய் இன்று அதிகாலை ராய்ப்பூரில் காலமானார். அவருக்கு வயது 70. உடல்நலக்குறைவு காரணமாக ராய்ப்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். டாக்டர் தீஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் அவரது சொந்த ஊரான கனியாரி கிராமத்தில் முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை நடைபெற்றது. அசாம் சட்டப்பேரவையில் அலுவல் மொழியாக ஹிந்தியும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ரஞ்சித்குமார் தாஸ் கூறியுள்ளார். இன்று குவஹாத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். தற்போது ஆங்கிலம் மற்றும் போடோ மொழிகள் அலுவல் மொழிகளாக பயன்பாட்டில் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நாளை தொடங்கவுள்ள பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அலுவல் மொழியாக ஹிந்தியும் அறிமுகப்படுத்தப்படும் என்று திரு ரஞ்சித்குமார் தாஸ் கூறினார். தில்லியில் உள்ள அரசு பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கென இயக்கம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் பள்ளி வளாகங்களை தூய்மையாக பராமரிப்பதோடு நவீன வசதிகள் இடம்பெறுவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த இயக்கம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார். பள்ளி வளாகங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவதில் மக்கள் பங்களிப்பும் இன்றியமையாதது என்று திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். அமர்நாத் யாத்ரீகர்களின் நலனுக்காக ஜம்மு ஸ்ரீநகர் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக ரயில்வே அறிவித்துள்ளது. செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த ரயில்வேயின் ஸ்ரீநகர் கோட்ட மேலாளர் திரு கபில் சர்மா, கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கு தேவையான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இன்று லக்னோவில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்களிடையே ஆலோசனை மேற்கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நிதின் நபின் கேட்டுக் கொண்டார். பீகாரின் பங்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் ஜன் சுராஜ் கட்சியின் சார்பில் அதன் நிறுவனர் திரு பிரசாந்த் கிஷோர் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தொகுதியில் வரும் 30 இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கலேயில் நடைபெற்ற இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 543 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சாய் சுதர்சன் அபாரமாக ஆடி 168 ரன் குவித்தார். கெஷேரா நுவாந்தா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பின்னர் இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிய இலங்கை ஏ அணி 209 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக ஆஷன் பந்தாரா 87 ரன் எடுத்தார். குர்னூர் பிரார் அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து 33 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிய இந்தியா ஏ அணி விக்கெட் இழப்பின்றி 36 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இஸ்தான்புல்லில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ், தனிஷா கோட்டேச்சா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் சவுஹான் மென், ஸ்லோவேனியாவின் அனா சோஃபான்ட் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சத்தீஸ்கட்டில் இன்று காலமான பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் தீஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெற்றன. இலங்கை ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25 நொடிகள். நேர்களே, நமது முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்குங்க. இதில் போதை காட்டும் அழிவு பாதை குறித்து வழங்குபவர் முனைவர் மு சுதர்சன் அவர்கள், படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. போதை எவ்வளவு ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்த அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கேளுங்க. முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போவில் நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பரே நண்பரே நண்பரே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: நேர்களே, நமது முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போவில் நாளை காலை 6:35 உழவர்களுக்கான செய்திகளை ஒளிபரப்பாக இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில அவரைக்காய் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்தின் உரையாடல் நீங்கள் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. உழவர்களுக்கான பல செய்திகள் காத்துட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ மற்றும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மற்றும் முதன்மை அலைவரிசையில் தினம்தோறும் காலை 6:35 மறக்காம கேளுங்க உழவர்களுக்கான செய்திகள்.

நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 குறித்த தினசரி நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து ஐசிசி மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 போட்டித் தொடரில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையே லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் இறுதிப் போட்டி ஆட்டம் குறித்த நேர்முக வர்ணனையை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆனர் ஆப்பில் திரையிசை கேட்கலாம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியா 7:31 ஐந்து நொடிகளில் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் நீங்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை. திரையிசை நிகழ்ச்சியில் துவக்கமாக பாடல் கேட்கலாம் பிலா 2 திரைப்படத்திலிருந்து.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்டு ரசிச்சிருக்க இந்த நிகழ்ச்சி திரை இசை நிகழ்ச்சியில் நான் உங்க அன்பு சுகோ அர்ஜய் வெற்றி. நிகழ்ச்சியின் தோக்கமாக பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். விஜயன் இசையில் அ இ திரைப்படத்திலிருந்து

1028 நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த விஷயத்திற இசை அடுத்ததா சாங் கேட்ட என்ஜாய் பண்ண போறோம். தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் மன்மத நம்பு திரைப்படத்துல இருந்து.

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காரா, அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க நாட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
2: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு.
2: ஏடா 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
4: தாத்தா
2: சொல்றதுன்னு
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
2: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் சொல்றா வண்டி FM ரெயின்போக்கு.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நியூஸ் அண்ட் ஆப்பிள் நேயர்களை கேட்டு ரசித்து இருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை. இந்த இசை நிகழ்ச்சியில் துவக்கமாக பாடல் கேட்கலாம் வானத்தை போல திரைப்படத்திலிருந்து.

شب دوباره گیدن شکر.

பெரு

திரையிசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். கரிசக்காட்டு பூவே திரைப்படத்திலிருந்து அறிகரன் குரலில்.

நேயர்கள் கேட்கவிருக்கும் புதியமுகம் திரைப்பட பாடலுடன் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரை இசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்களே, இதுவரை ஐசிசி மகளிர் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 போட்டித் தொடரில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டி ஆட்டம் குறித்த நேர்முக வர்ணனையை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். நேர்களே, புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம், ஜெய்ஹிந்த்.

1, 2, 3. கேக்குது. ஹலோ மேடம், கேக்குதா மேடம்? 1, 2, 3, 4, 5.

நேயர்கள் கேட்க இருப்பது